சிந்திய பனியும் நம்மை தீண்டிய குளிரும் குன்றி முந்தைய பருவமாகி மற்றோர் மாத்தம் தந்துள்ள அதிகாலை 5:55. கவிஞர் சுரதாவின் இயற்கை வரவேற்புடன் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் இணைகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 26 2026 ஆகஸ்ட் மாதம் 11 செவ்வாய்க்கிழமை குமரி பண்பலை நூற்றொன்றின் இன்றைய நாளின் பிரயாணத்தில் நானும் கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்.

0: சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வைகரை வந்து கம்பீரமாய் கதிரோனின் கதிர்குதிரைகளை பூமியெங்கும் ஓடவிட்டுக் கொண்டிருக்கும் நேரம் காலை 6:03. கவிஞர் மீராவின் சிந்தனை தந்த இயற்கையுடன் இணைவோம். மீண்டும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சி நிரல் பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் ஆகியன தெரிந்து கொள்ளலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபார் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து 3 in 1. அதனைத் தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்தழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:30 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணு கட்டாரியா. Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 after Rajya Sabha returned the money bill to Lok Sabha following discussion. The Lok Sabha had earlier passed the bill, which was then sent to Rajya Sabha for discussion. Since it is a money bill, Rajya Sabha can only make recommendations on its provisions and return it to the Lok Sabha, which may accept or reject those recommendations. Replying to the discussion on the bill in the Rajya Sabha, Finance Minister Nirmala Sitharaman made it clear that the legislation does not impose any tax on UPI and the digital payment system will remain free for consumers. The Finance Minister stated that the UPI-related amendment is only an enabling provision and does not itself impose any tax or transaction charge on users. Ms. Sitharaman also said that the government doesn't intend to impose any MDR

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ, அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படுகுழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள்

0: தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல, சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றாற்போல, பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு களிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளி ஆகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக் கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல, நாமும் அதில் என்ன வந்து விழுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில் தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல, அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான், தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: வல்லமையாலே வளம் சேர்ப்போம். நாமக்கல் கவிஞரின் வலிமையான எண்ணத்தோடு காலை 6:15 இனிதே இணைகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்த்து கவிமணி தேசிக விநாயகம் தந்த குரல் பெருமையுடன் குமரி பண்பலை 101 தொடர்வோம். குரலமுதம் கேட்போம் இப்போது.

0: மரணத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.
1: வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன்மீன் விழுங்கியற்று.
0: வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பொதுநெறி தந்த திருவள்ளுவரின் சொல்லோடு பண்பலை நூற்றொன்றின் நிகழ்ச்சிகளை தொடர்வோம். இனிதாய் உங்கள் எண்ணங்களில் மகிழ்ச்சியுடன் உலா வந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:17. அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவன் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் என்று மலர்மிசை ஏகினான். குரல் பொருளோடு குமரி பண்பலை 101 தொடர்கிறது பக்தி மாலை.

0: ரயில் ஆரம்பம். ஆடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர்.
1: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: பக்தி மாலையில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் காலை 6:33. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையில் இனி பாரதிபால் குரல்.

0: அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்தோம் குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலையில். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து இனிய பண்பலை குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர்

0: திரு ஜெயந்த் சவுத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சவுத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000 மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து

0: மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில்

0: வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
3: தன்னை விட மண்ணையே உயிரென கருதும் வேளாண் பெருமக்களுக்கான குமரி பண்பலை 101 நேரம் இப்போது காலை 6:55. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 26 நாள் செவ்வாய்க்கிழமை.
4: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 2.9 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 8/8/2026, 9/8/2026, 11/8/2026 மற்றும் 12/8/2026 அன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸிலிருந்து 23 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு

0: என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டண தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள் ஆகியவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 0462 2 8 6 8 4 3 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு பறக்கை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக சத்து குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் நடு நரம்பு வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து புதர் போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பைட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள் முன்பருவ வளர்ச்சி காலத்தில் 10 கிலோ துத்தநாக சல்பைட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பைட்டை 200 லிட்டர் தண்ணீர் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலையின் மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்ல பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணம்மான் அவர்களின் உரை, ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம். இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேர்மையிலுமணி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசால் நடத்தப்படும் தேசிய மாதிரி ஆய்வுத் திட்டத்திற்கு பொதுமக்கள் உரிய ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 454 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. தேசிய குடற்புழு நீக்க தினத்தில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆட்சியர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசால் நடத்தப்படுகின்றன தேசிய மாதிரி ஆய்வு திட்டத்தின் அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு, இடம்பெயர்வு ஆய்வு இவற்றிற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அலுவலர்களால் குமரி மாவட்டத்தில் 24 நகர்ப்புற பகுதிகள் மற்றும் 8 கிராமப்புற பகுதிகளில் நடத்தப்படும் இடம்பெயர்வு ஆய்வு, அகில இந்திய கடன் முதலீட்டு ஆய்வு மற்றும் குடும்பங்களின் நிலம் மற்றும் கால்நடை உடைமை மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நிலை குறித்து 18 நகர்ப்புற பகுதிகள் மற்றும் 6 கிராமப்புற பகுதிகளில் நடத்தப்படும் ஆய்வு இவற்றின்போது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள்

0: கல்வி, வேலைவாய்ப்பு, இடம்பெயர்விற்கான காரணங்கள், கடன் மற்றும் முதலீட்டு விவரங்கள், வரவு செலவு விவரங்கள், நிலம் மற்றும் கால்நடை உடைமை, வேளாண் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சமூக மற்றும் பொருளாதார தகவல்கள் பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட உள்ளன. இவ்வாய்வின்போது பொதுமக்கள் தங்களிடம் கேள்விகளுக்கு முழுமையான மற்றும் உண்மையான தகவல்களை களப்பணியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் எனவும், இத்தகவல்கள் மத்திய மாநில அரசுகளின் கொள்கை திட்டமிடுதலுக்கு உதவும் எனவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இடம்பெயர்வு ஆய்வு கணக்கெடுப்பு மணவாளக்குறிச்சி, கொட்டாரம், பாகோடு, கடையால், கீழ்குளம், திங்கள் நகர், மாஞ்சாலுமூடு, நொல்லிவிளை, ரீதாபுரம், தாளக்குடி, நெய்யூர், அகசீஸ்வரம், அஞ்சிகிராமம், ஆரல்வாய்மொழி, மண்டைக்காடு, விளாத்துறை, மருங்கூர், கிள்ளியூர், ஆத்திவிளை, நாகர்கோவில், வாழ்வச்ச கோஷ்டம் ஆகிய நகர்ப்புறங்களிலும், பொன்மனை, கன்னியாகுமரி, அழகப்பபுரம், கடியப்பட்டணம், மாங்கோடு, தாமரைக்குளம், மேக்கோடு, ஆற்றூர் ஆகிய 8 கிராமங்களிலும் நடத்தப்பட உள்ளது. அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு, குடும்பங்களின் நிலம் மற்றும் கால்நடை உடைமை, கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வானது குமாரபுரம், நாகர்கோவில், திருவட்டார், தர்மபுரம், உண்ணாமலைக்கடை, செண்பகராமன்புதூர், கடையால், ஆளூர், திக்கணம்கோடு, ரீதாபுரம், மங்காடு, கிள்ளியூர், விலவூர், கொல்லங்கோடு, குளித்துறை, கீழ்குளம் ஆகிய நகர்ப்புற மாதிரிகளிலும், மதுசூதனபுரம், கல்குளம், இரச்சகுளம், குளச்சல், கடியப்பட்டினம் கிராமப்பகுதிகளிலும் நடைபெறவுள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை நேரில் பெற்றுக் கொண்டார். அரசு அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் வழங்கியுள்ள மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தில் 1 முதல் 19 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினர் மற்றும் 20 முதல் 30 வயது வரை உள்ள பெண்களுக்கும் குடற்புழு நீக்கம் செய்யும் பொருட்டு அல்பென்டோசோல் மாத்திரைகள் வழங்கப்படுவது வழக்கம். நேற்று கோட்டாறு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவதோடு இம்மாத்திரையை உட்கொண்டு குடற்புழு தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைத்து 30 வயது வரை உள்ள பெண்களும் அங்கன்வாடி மையம் மற்றும் துணை சுகாதார நிலையத்திலும் இம்மாத்திரைகளை பெற்று பயனடைய வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101-இல் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
8: சாப்பிடுதல்ல போறோம், தடுக்கி விழுந்துடாதுல.

0: நம்ம வீடு கிடையாது, வேற மாநிலத்துக்கு வந்திருக்கோம். அந்த பார்ல அக்களை பார்ல அம்மை கூட கைய பிடிச்சிட்டு அப்படியே அமைதியா போறா. எதுக்கு இந்த அவசரம்? நீ என்ன நினைச்சிட்டு போற? என்னது பூரி இட்லி ஆப்பம் எல்லாம் கிடைக்கும், சீக்கிரம் போய் உட்காருவோம், சுட சுட சாப்பிடுவோம்னியா? லேய், இது நம்ம ஊரு கிடையாதுல, கேரளால. இங்க வந்து கஞ்சி கிழங்கு மீன், இது சாப்பிட்டு பாருல உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்னு.
1: ஒரு பிளேட் கிழங்கு கொண்டு வாங்க.
0: கொஞ்சம் பொருள்,
1: எல்லாரும் நம்மள திரும்பி இல்ல பாக்குறாங்க, நம்ம என்ன சரியா தானே கேக்குறோம்? ஒரு பிளேட் கிழங்கு கொண்டு வாங்க.
0: அங்க கேட்ட குரல் மாதிரி இருக்கு, லேசா போய் பாத்துட்டு வர. நீ ஆர்டர் பண்ணு.
1: என்னப்பா என்ன பாக்குற? நான் இங்க தமிழ் மக்கள் இருக்காங்கப்பா, அங்க வந்து என்னுடைய பேச்சு வந்து இன்னைக்கு இருக்குது, அதுக்காக வந்திருக்கிறேன். என்ன வித்தியாசமா பாக்குற? கிழங்கு வையப்பா.
0: என்னே என்னன்னு இங்க உங்களை காணுது, நான் உங்க குரலை கேட்டுல இங்க வந்தேன்.
1: பாரு எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி பிற மாநிலத்துக்கு வந்தாலும் கூட தம்பி இங்க எல்லாம் வந்திருக்கான். என்ன விஷயம் பாப்பா நீ இங்க வந்திருக்க?
0: இளே, இங்க ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு, அவங்க வீட்டுல விசேஷம்னு, அதுக்காக வந்தோம்னு. இளே கொஞ்சம் பொறுங்க, எங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு.
1: பாரு என் தம்பிய, வந்த இடத்துல நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்க மாதிரி அப்படியே இணை நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்காம அறிமுகப்படுத்தல சொல்றேன். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவோம். ஒருவேளை அவங்க தம்பி அறிமுகப்படுத்தக்கூடிய நிலையில 50,000, 1,00,000 அந்த மாதிரி பேசி பரப்புற ரீதியா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானே? வந்த இடத்துல அப்படி கொஞ்சம் பணம் தள்ளிட்டு போலாம.
0: மாமி மச்சா இங்க எல்லாம் இருக்கு வாங்க. மதனி நீங்க என்ன அங்க நிக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆளையாக அறிமுகப்படுத்த போறேன், எல்லாரும் கவனமா கேட்டுடுங்க. எங்க அண்ணன் ஒரு அற்புதமான பேச்சாளர், குமரி புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரப்புரைகள், பெரிய பெரிய முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அண்ணனை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதராக்கும். ஆனாலும் பாருங்க எவ்வளவு பவ்யமா அமைதியா உட்கார்ந்து கஞ்சியும் கிழங்கும் சாப்பிடுறாரு. பாத்தீங்களா?
1: என்ன பாத்தீங்களா? கிழங்க பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? நீங்க தப்பா நினைக்காங்க, கிழங்கினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் கூட தெரிஞ்சுக்கிடுங்க. மரச்சீனி கிழங்கு அப்படிங்கறது ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிழங்குக்கு இருந்த மரியாதை அப்படி, அன்னைக்கு இந்த அளவுல நம்ம செழிப்பு கிடையாது. நிறைய ஏழைகளுடைய பசியாத்தின உணவு தான் மரச்சீனி கிழங்கு. எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனா தம்பிக்கு இன்னைக்கு புரிய வைக்கணும். நீங்க ஒன்னு பண்ணுங்களா, அந்த பக்கமா போய் கஞ்சி குடிச்சிட்டீங்க, தம்பிக்கு மரச்சீனி கிழங்கு பத்தி சில தகவல்களை சொல்லலாம்னு நினைக்கேன்.
0: பாத்தீங்களா பாத்தீங்களா, இவரை பத்தி லேசா தான் அறிமுகப்படுத்தினேன். குமரி புயல் சொன்னா அண்ணனை பொறுத்த வரைக்கும் நகம்னு சொன்னா கூட ஒரு மணி நேரத்துக்கு பேசுவாரு.
1: தம்பி போதுப்பா போதுப்பா, புல்ல அரிக்குதுப்பா மேலாம்.
0: சரி சரி எல்லாரும் போங்க போங்க. மச்சினா என்ன மச்சினா சொல்றீங்க? இவங்கள பரப்புரைக்கு கூப்பிட்டா எவ்வளவு கேப்பாங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம ரெண்டாவது பேசிடுவோம். ஏனே இந்த மரச்சீனி கிழங்கையும் கஞ்சியையும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறீங்களே, இந்த மரச்சீனி கிழங்கினுடைய சிறப்பு பத்தி ஒண்ணு சொல்லுங்களா?
1: தம்பி மரச்சீனிய பொறுத்த அளவுல எங்க விளையும் சொல்லு பாப்போம்.
0: மண்ணுக்கடியில விளையும்.
1: பாரு என் தம்பி, என் கூட சேர்ந்து கிழங்கு வகைகள் மண்ணுக்கடியில தான் விளையுங்கிறத எவ்வளவு தத்துவமா சொல்லுதான்.
0: ஏனே இந்த கதையெல்லாம் வேண்டாம்னு விஷயத்துக்கு வாங்கனே.
1: தம்பி மரச்சீனி கிழங்கு பொறுத்த அளவுல கலோரிகள் கூடுதலா இருக்கு, கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு, வைட்டமின்கள் இருக்கு, தாதுக்கள் இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா செரிமான பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா மரச்சீனியை சாப்பிடலாம. பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு கண் பார்வை தெளிவாக கூடிய வகையில வைட்டமின் ஏ அப்படிங்கறது இதுல கூடுதலா இருக்க.
0: இன்னைக்குல புரியுது, இந்த மரவள்ளி கிழங்குல அற்புதமான வைட்டமின் ஏ சத்து இருக்குங்கிறத அண்ண வழியா தெரிஞ்சுக்க முடிஞ்சு.
1: இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு சத்துக்கள் அப்படிங்கறது இந்த மரவள்ளி கிழங்குல இருக்க.
0: அப்படியானே
1: உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை, நார் சத்து அப்படிங்கறது அதிகமா இருக்கனால நமக்கு என்ன பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்ல?
0: மலச்சிக்கலுக்கு வாய்ப்பு இல்ல.
1: தம்பி மரச்சீனி கிழங்கு பொறுத்த அளவுல ரத்த விருத்தி அதிகரிக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள் கூடுதலா இருக்கிறதுக்கு இந்த மரச்சீனி கிழங்கு உபயோகமா இருக்க.
2: முச்சத்தில் இன்று

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.

0: அணில் பாட்டு இந்த காலை வேளையில பாடின செல்ல குழந்தையோட பேர்
1: என்ன?
0: இவானா மிர்னாயினி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சரி ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்கல்ல, அணில் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாடி இருக்கீங்க. அணில் பாத்துருக்கீங்களா?
1: ஆமா.
0: எப்படி இருக்கும்?
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்குமா? நம்ம செல்ல குட்டி இவானா வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தம்பி, சித்தப்பா.
0: எல்லாரையும் நீங்க சொல்லியாச்சு, அவங்க பேர்லாம் சொல்லியே.
1: அம்மா பாரு தாத்தா பாரு செல்லசாமி, பாட்டி பாரு சுகிவா,
0: என்ன சொல்ல போறீங்க?
1: சேர்ந்தாது.
0: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்களே. சரி, நம்ம செல்ல குழந்தை என்ன படிக்கிறீங்க?
1: பிகேஜி.
0: பிகேஜி தான் படிக்கிறீங்களா? நான் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பீங்களோன்னு நினைச்சேனே.
1: நினைக்கக்கூடாது.
0: நினைக்கக்கூடாதா? சரி, நம்ம இவானா வந்து அடுத்ததான் என்ன சொல்லி தர போறீங்க?
1: ஐ கெட் தண்ட ஓ கோயு கிட்டப்பட்ட இந்த ஐ வெக் ஓ வாயு.
0: சரி, நம்ம இவானாக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நான் எதை சொல்லுவீங்க? அப்படியா? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின்போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு

0: மற்றும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜூம்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், சிபிஎஸ்இ பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜூம்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவில் இருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000 மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நித்தி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்ட

0: நேரத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80 சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150 ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் காலை 7:25 நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலந்த விளை ஆலன் வளாகம் அருள்மிகு ஸ்ரீ மண்டபப்படி அம்மன் திருக்கோவிலில் இன்று ஆடி செவ்வாய் கூழ்வார்த்தல் வழிபாடு நடைபெறும். காலை 7:30 முற்பகல் 11:50

0: இரவு 7 மணிக்கும் பூஜை, காலை 10:50க்கு அன்னைக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும். சித்தன்தோப்பு புனித அலங்கார அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜபமாலை, புகழ் மாலை, 6:30க்கு திருப்பலி. மாத்திரவிளை புனித ஆரோபண அன்னை ஆலய குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45க்கு ஜபமாலை, புகழ் மாலை, மாலை 6:30க்கு திருப்பலி.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம்பட்டம் வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இம்மாதம் 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாமிற்கான முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்ட ஆட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளன. எனவே வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம், பட்டயம் மற்றும் கலை அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் 2026-27ஆம் ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான இயந்திரவியல், ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் 2022-2023-2024-2025 மே 2026ஆம் ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் https://nats.education.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30க்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது காலை 7:30.
3: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
4: வணக்கம் வணக்கம் வாரு மந்திரியாரி. இப்படி அமரும்
3: என்ன மன்னா, தலையை பிடித்தபடி அமர்ந்திருக்கிறீர்கள்.
4: எல்லாம் தலைவலிதான் காரணம் மந்திரியாரி. வாரத்தில் ஒரு முறை மக்கள் குறை அறிய மாறுவீடத்தில் நாம் போகும் நகர்வளத்தை இன்றோடு நிறுத்திவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன்.
3: ஐயோ, நகர்வளம் ஸ்டாப்பா? அப்போ இனி காலை மதிய இரவு உணவு எல்லாம் ஓசியில் கிடைக்காது, டீயும் கிடையாது. இனி காலை டிஃபனை வீட்டில் முடித்து விட வேண்டும். டீயை பிளாஸ்கில் போட்டு எடுத்து வர வேண்டும். என்னவெல்லாம் மேலே இருக்கிறது
4: அங்கே? என்ன முணுமுணுப்பு
3: மன்னா? எனக்கு என் பிரச்சனை மன்னா, நாங்கள் நகர்வளத்தை கைவிடும் அளவிற்கு மக்கள் நகர்வளத்தில் தங்களுக்கு ஏதாவது கசப்பான அனுபவத்தை தந்து விட்டார்களா?
4: பேருந்து ஒன்றில் ஏறி பயணம் செய்தேன். அந்த பயணம் தான் என் வாழ்நாளின் மிக கசப்பான அனுபவமாக அமைந்து விட்டது.
3: ஒருவேளை டிக்கெட் எடுக்க மறந்து டிக்கெட் சக்கரிடம் மாட்டிக்கொண்டு அவரிடம்?
4: ஓஹோ, உமக்கு அப்படி வேறு ஒரு ஆசை இருக்கின்றதோ?
3: என்னமண்ணா இது? ஒரு பேச்சுக்கு கேட்டு விட்டேன், அது குற்றமா? அப்படியானால் கூறுங்கள், என்ன நடந்தது?
4: அமைதியாக ஜன்னலோரம் உட்கார்ந்து இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் இருந்த ஒரு வாலிபன் தன் கைபேசியில் மிக சத்தமாக காது ஜவ்வு கிளியும் அழகிற்கு ஏதோ ரீல்ஸ் பாடல்களை ஓட விட்டுக் கொண்டிருந்தான்.
3: சரி, ஒரு பாட்டு தானே மன்னா, சகித்துக் கொள்ள வேண்டியதுதானே?
4: பாட்டு இனிமையாக இருந்தால் கூட பரவாயில்லையே. அவன் ஒரு பாடலை சத்தமாக வைத்துக் கொண்டு

0: டொங்கு என்றா?
1: சரி, அவன் தான் அப்படி என்றால் அவனுக்கு பின்னால் இருந்தவர். அதற்கு போட்டியாக தனது போனில் பழைய சோக பாடல்களை முழு சத்தத்தில் வைத்தார். நடுவில் இருந்த ஒரு பெண்மணி சமையல் செய்யும் வீடியோவை ஸ்பீக்கரில் அலறவிட்டார். இடையில் சிரிப்பு வேறு. நடத்துனரோ டிக்கெட் எடுக்க சொல்லி கத்துகிறார். ஓட்டுநரோ வண்டியில் ஹார்ன் அடிக்கிறார்.
0: மொத்தத்தில் பேருந்து பயணத்தில் ஒரு தனி மினி இசை கச்சேரி நடந்திருக்கிறது போல இருக்கிறதே.
1: மந்திரியாரே, எனது கசப்பான அனுபவம் உனக்கு சிரிப்பாக இருக்கிறதோ?
0: மன்னரின் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் தன் வீட்டில் இருக்கும் மனைவியிடம், போனில் நான் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறேன், நீ சத்தமாக பேசு என்று ஊரே கேட்கும் அளவுக்கு கத்தி பேசியிருப்பாரே.
1: அட, ஆமா மந்திரியாரே, எனக்கு தலையே வெடித்து விடும் போல் இருந்தது. ஆமாம், நீரப்படினை
0: அம்மன்னா, தினந்தோறும் பேருந்து பயணத்தில் நடக்கிற விஷயம் தானே இது? உங்கள் கசப்பான அனுபவத்திற்கு தான் தமிழ்நாடு போக்குவரத்து துறை இப்போது ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு உங்களை காப்பாற்றி இருக்கிறது.
1: அப்படியா? என்ன அறிவிப்பு அது?
0: இனிமேல் அரசு பேருந்துகளில் பயணிகள் யாரும் தங்கள் மொபைல் போனில் ஸ்பீக்கரை ஆன் செய்து சத்தமாக பாட்டு கேட்கவோ வீடியோ பார்க்கவோ கூடாது என்று தடை விதித்து விட்டார்கள். மீறி பார்த்தால் சக பயணிகள் நிம்மதியாக பயணிக்க முடியாது என்பதால் அனைவரும் ஹெட்போன் இயர்போன் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமா?
1: ஆஹா, என்ன ஒரு அருமையான அறிவிப்பு! அப்படியானால் இனி பேருந்துக்குள் அமைதி நிலவுமா?
0: சட்டம் போட்டாகி விட்டது மன்னா. ஆனால் இனிமேல் பேருந்துக்குள் ஓட்டுநரும் நடத்துனரும் தம்பி போனை சைலண்டில் போடு, ஹெட்போனை மாட்டு என்று பயணிகளிடம் சத்தம் போடுவதற்கே பாதி நேரம் சரியாகிவிடும் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள்.
1: மக்களை பற்றி மக்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கிறது போல் இருக்கிறதே.
0: ஆம், ஒரு சட்டம், அந்த சட்டம் மக்களை சென்று சேர்ந்து அவர்களுக்கு புரிந்து அவர்கள் அதை ஃபாலோ செய்வதற்குள் ஒரு வழியாகி விடுவோம் மன்னா.
1: அதுவும் உண்மைதான் மந்திரியாரே, உண்மைதான். ஏது எப்படியோ, இனிமேல் நான் பேருந்தில் செல்லும் போது கம்பளி ஆடை மட்டுமல்லாமல் இரண்டு காதுகளிலும் பஞ்சு வைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும் போல் இருக்கிறது.
0: அது என்னவோ உண்மைதான் மன்னா. அதற்கு தான் போக்குவரத்து துறை இந்த புதிய சட்டத்தை அறிவிப்பாக எழுதி அதை பேருந்தில் மக்களின் கண்களில் படும்படி ஆங்காங்கே ஒட்ட கூறி இருக்கிறார்கள். இனியாவது இந்த சட்டம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் ஒழுங்காக ஃபாலோ செய்வார்கள் என்று நம்புவோம்.
1: மந்திரியாரே, இது நன்றாக இருக்கிறதே. நமது அரண்மனையிலும் இதே முறையை ஃபாலோ செய்தால் என்ன?
0: தாங்கள் அரண்மனையின் உள்ளே அரியணையில் அமர்ந்து கொண்டு மொபைல் போனில் ஸ்பீக்கரில் மிக சத்தமாக வைத்து பாடல்களை ரீல்ஸ்களை பார்க்கும் போது கேட்கும் சத்தம் தாங்க முடியாமல் அரண்மனை கோட்டை வாசலில் நிற்கும் வாயில் காக்கும் வீரன் கூட காதுகளில் பஞ்சை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் முதல் பயன் தங்களுக்கு தானே போட வேண்டும்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது காலை 7:35. ஒரு சின்ன புன்னகை, ஒரு பெரிய கனவு, இதை மட்டும் மைண்ட்ல சேர்த்துப்போம். தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் கொடுக்க வேண்டாமே. எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைப்போம். உகினேர்களே, ஒரு ஹாய் சொல்லுவோம் நாகர்கோவில் ரேடியோவுக்கு. ஹாய், லெட்ஸ் பிகின். தென்குமரி தேனலை, தென்குமரி தேனலையில பொது அறிவு கேள்விக்கு போலாமா? என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை போக்கி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் யார்? கேள்வி மீண்டும். தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை போக்கி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் யார்? இந்த கேள்விக்கான பதில ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல கைலாஸ் கர், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா ஏவி வாய்ஸ்ல, விவேக்கோட லிரிக்ஸ்ல மெர்சல் ஃபிலிம் சாங் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? உலகத்தையே தமிழ் இசையை திரும்பி பார்க்க வச்ச ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஒரு மேஜிக் சாங் நமக்குமரியவம் 101.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் எனர்ஜியான ஒரு டிராவல் நாகர்கோவில் ரேடியோவுடன். தென்குமரி தேனிலையில பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை போக்கி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் யார்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் வீரமா முனிவர். தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை போக்கி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் யார்? இதற்கான பதில் வீரமா முனிவர். ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட வீரமாமுனிவர் தமிழை நேசித்தவர்கள் பட்டியல்ல. தமிழராக பிறக்காமலேயே தமிழுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு பெரும் அறிஞர். இத்தாலி நாட்டை சேர்ந்த இவர் வந்து தமிழின் சிறப்பை மேல் நாட்டவரும் உணர தமிழ் நூல்கள், திருக்குறள், தேவாரம், திருப்புகள் போன்ற தமிழ் நூல்களை பிற ஐரோப்பிய மொழிகளில் வெளியிட்டார். குறிப்பா அந்த காலத்துல ஓலை சுவடிகள் போன்ற சுவடிகள்ல மெய்யெழுத்துக்களுக்கு பதிலாக புள்ளி வைக்காமலேயே எழுதுவது வழக்கம். புள்ளிக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீண்ட கோடு போட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறமா குறில் நெடிலை விளக்க துணைக்காலிட்டும் எழுதி வந்தாங்க. ஏன்னா புள்ளி வைக்கும் போது எழுத்தாணி வந்து ஓலையை கிழித்து விடும் அப்படிங்கறதுனாலயும், குறில் எழுத நெடிலை விளக்க துணைக்காலிட்டு எழுதும் பழக்கம் இருந்ததாலும் தமிழ் எழுத்துக்கள்ல குழப்பம் நிலவிய காலகட்டத்துல வீரமாமுனிவர் வந்து எழுத்த சீர்திருத்தம் கொண்டு வந்தார். எடுத்துக்காட்டா அ அப்படிங்கறதுக்கு வித்தியாசம் தெரிய அ என்ற நெடிலை குறிக்க அ அப்படிங்கிற குறிலுக்கு பக்கத்துல துணைக்காலிட்டு எழுதியிருக்காங்க. அதனால வீரமாமுனிவர் வந்து அ அப்படிங்கிற நாம இப்ப எழுதக்கூடிய நெடில மாற்றம் தந்தார். அப்புறமா புள்ளிகளுக்கு பதிலாக பயன்படுத்திய கோடுகளையும் நீக்கி தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்தமும் செய்தார். பிரைட்டான டேல ஒரு ரைட்டான டைம் இப்போ நிரம்பிப்பது காலை 7:45.
9: தேதியும் செய்தியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி.
10: வீணை இசைக்கலைஞர் மைசூர் வி துரைசாமி ஐயங்கார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
9: மைசூர் வி துரைசுவாமி என்று பிரபலமாக அறியப்படும் வீண இசை கலைஞர் மைசூர் வெங்கடேச துரைசுவாமி அவர்கள் 1920ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
10: தனது 12ஆம் வயது முதல் இசை கச்சேரிகள் செய்ய துவங்கிய இவர் பாலக்காடு மணி, லால்குடி ஜெயராமன், MS கோபாலகிருஷ்ணன் போன்ற பல இசைக்கலைஞர்களோடும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்.
9: உஸ்தாத் அலி அக்பர் கான், அம்ஜத் அலிகான் போன்ற வட இந்திய கலைஞர்களுடனும் இவர் ஜுகல் பந்தி நடத்தியுள்ளார்.
10: சில கன்னட திரைப்படங்களுக்கு இசையமைத்து இருக்கும் இவர் சங்கீத கலாநிதி விருது, சங்கீத கலா சிகாமணி விருது, பத்மபூஷன் விருது

0: சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல விருதுகளோடு கௌரவ முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார்.
1: ஆங்கிலேய பெண் எழுத்தாளர் எனிட் பிளைட்டன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1897 இதே நாளில் பிறந்த எனிட் பிளைட்டன் அவர்கள் சிறுவர்களுக்கான கதைகள், கவிதைகள், நாடகங்கள் போன்ற பல படைப்புகளை படைத்த ஓர் பிரபலமான எழுத்தாளர் ஆவார்.
1: இப்பொழுதும் பிரபலமாக இருக்கும் இவரது பல புத்தகங்கள் 90 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
0: கல்வி, இயற்கை, வரலாறு, கற்பனை, மர்மம் உட்பட பல பரந்த தலைப்புகளில் இவர் எழுதியுள்ளார்.
1: The Famous Five, The Secret Seven, The Naughtiest Girl, The Faraway Tree போன்றவை இவரது புகழ்பெற்ற படைப்புகளுள் சிலவாகும்.
0: இவரது எழுத்துக்கள் பெருமளவில் இளம் வாசகர்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இவரின் புத்தகங்கள் 20 நூற்றாண்டில் பல தடவை மறு பிரசுரமானது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய கணிதவியலாளரும் உருதுமொழி பத்திரிகையாளருமான ராமச்சந்திரா அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: 19 நூற்றாண்டைச் சேர்ந்த இந்திய கணிதவியலாளரும் பத்திரிகையாளருமான ராமச்சந்திரா அவர்கள் இந்திய சமூகத்தில் புறையோடி போயிருந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அறிவியல் ஆதாரமற்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பல கட்டுரைகளை பத்திரிகையில் தொடர்ந்து எழுதியவர் ஆவார்.
1: கணிதத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த இவர் மரபு கணிதமான இயற்கணிதத்தையும் நவீன கணிதமான நுண்கணிதத்தையும் இணைக்க பெரும் முயற்சி செய்தார்.
0: நுண்கணிதத்தை பற்றி புத்தகங்கள் வெளியிட்டு அப்புத்தகங்கள் வாயிலாக வடிவியலில் நுண்கணிதத்தை அறிமுகப்படுத்தினார்.
1: இதற்காக பெரும் சவால்களை சந்தித்த இவர் 1880 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: இந்திய மொழியியலாளர் பத்ரி ராஜு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: புகழ்பெற்ற திராவிட மொழியியல் ஆய்வாளரும் அறிவியலாளருமான பத்ரிராஜு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெருமைமிக்க எடின்பரோ வேந்திய குமுகத்தின் பேராளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 2 இந்தியர்களுள் ஒருவராவார்.
0: முதன் முதலாக தற்கால ஒப்பீட்டு மொழியியல் கோட்பாட்டை முறைசார்ந்து பயன்படுத்தி திராவிட மொழிகளை ஆய்வு செய்தவர் இவரே ஆவார்.
1: இவர் இயற்றிய பெருநூலாக கருதப்படுவது திராவிட மொழிகள் என்னும் நூலாகும்.
0: இவர் 2012 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய எழுத்தாளர் சர் வித்யாதர் சுராஜ் பிரசாத் நைபால் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: இரண்டாயிரத்தி 1 இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்ற சர் வித்யாதர் நைபால் அவர்கள் பல புதினங்களும் பயண நூல்களும் எழுதியதோடு
1: உலக நாடுகளில் நிலவும் பண்பாட்டு சிக்கல்கள் பற்றியும் பல்வேறு நாடுகளின் அடிமைகள் பற்றியும் அரசியல்வாதிகளின் ஊழல்கள் மற்றும் ஏழைகளின் நிலைகள் பற்றியும் பல நூல்களை எழுதியுள்ளார்.
0: அபென் இன் த ரிவர், அவே இன் த வேர்ல்ட் அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற படைப்புகளை படைத்த இவர்
1: நோபல் பரிசு, புக்கர் பரிசு, நைட் பட்டம், ஜெருசலேம் பரிசு ஆகியவற்றோடு கேம்பிரிட்ஜ் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகங்களின் சிறப்பு முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார்.
0: இவர் 2018 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330666.
5: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
6: என்னடி எங்க வரணும்?
7: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
6: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
7: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
6: வா வா, சீக்கிரம் போகலாம்.
8: கமலா ஜுவல் திங்கள் சந்தை.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
11: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
12: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை. தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன்

0: வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

0: தென்குமரி தேனலில நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்ல கும்கி டூ திரைப்பட பாடல் கேட்டு ரசித்தீர்கள்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: தென்குமரி தேனலில இனி எல்ஜிஎம் பிலிம் சாங்.

0: வணக்கம். காலை 8 மணியை தொடும் வேளை இனி செய்தி சுருக்கம். தென் பேக் ஆன் டு தென்குமரி தேனலை.
1: சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பப் பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது.

இப்போது காலை 8:03. சின்னதா ஒரு நியூஸ் பிரேக் இருந்தாலும் பிரேக்கே இல்லாம உங்க கூட ஆல்வேஸ் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. தென்குமரி தேனலையை தொடர்வோமா? ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: தென்குமரி தேனிலையில வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீன அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனைக்கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி 50 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 30 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், சவ் சவ் 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், நாடன் மாங்காய் 65 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 60 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 80 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 55 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், நெல்லிக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி பயறு 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 60 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
5: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி. உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
0: இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 30.97 அடி, பெருஞ்சாணி அணை 62.75 அடி, சிற்றாறு 1 11.28 அடி, சிற்றாறு 2 11.38 அடி, பொய்கை அணை 15.30 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.81 அடி.
9: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம்.

0: கட்டணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை நினைவுபடுத்துகின்றோம், இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன விளக்குகிறார் ஆசாரிப்பழம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரில் இருக்கு. இதற்கான தொலைபேசி எண்கள் 0465-2 இணைப்பு எண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணையும் 290-722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். இந்த அலைபேசி தொலைபேசி எண்கள்ல வேற நேரலை நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில பெண்களின் வாழ்க்கையில மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் இன்று பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி கூட காத்திருக்கு. இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை கூட இருக்கு.

0: காலையில 10:02 சொல்லாடல் திருக்குறள் தேரலி நிகழ்ச்சி கூட இருக்கு. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் பிளாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கூட இருக்கு. 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேர் விருப்ப பாடல் இடம்பெற காத்திருக்கின்றது. தேனநிலை டிஷ்யூம் திரைப்பட பாடல்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: is Economic Times. Yuv Shakti, or youth power, will be a key theme at the upcoming Independence Day celebrations. Several young achievers, innovators, 19 Olympiad medalists and startup pros have been invited as special guests. Government ready for Ella's debate over protest? Shah to reply, says Rijiju, informs the Asian Age. Monsoon surplus in city, entire August rain in 10 days, the Times of India. The Delhi monsoon rainfall has turned surplus, recording 25% excess rainfall from June 1st to August 10th. The Indian Express informs physicist Deepak Dhar wins 2026 DRAC medal. The theoretical physicist from Uttar Pradesh has been named the co-recipient of DRAC medal, one of the highest honours in the field. Asiatic land population rises from 523 in 2015 to 891 in 2025, noted Bhupendra Yadav in a social media post, reports the Statesman. India's success in conserving Asiatic land is a proud testament to the country's commitment to wildlife and biodiversity. And finally, as AI grips world, thrill of collecting vintage iconic computers growing, writes the Times of India. The paper adds the enthusiasm for the history of computers and all the stuff around it is growing. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes Taxation and Other Laws Amendment Bill 2026. Finance Minister Nirmala Sitharaman says digital payment system to remain free for consumers. Government notifies 11 more international ports enabling e-visa holder foreigners to enter India. Jharkhand student protest leader Devendranath Mahato hospitalized after his health deteriorates. BJP calls for Jharkhand Bund today over lathi charge on students. At least 132 people killed following 7.4 magnitude earthquake in Western Colombia. IMD issues orange alert for heavy rainfall in Himachal Pradesh and East Rajasthan today. And India wins 17 medals, including 4 gold at Under 23 Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில்
7: ஒரு குரு உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒரு சீடன் வந்து நிற்கிறான். சுவாமி, எனக்கு ஒரு பிரச்சனைன்னா. உனக்கு என்ன சிக்கல், விவரமாக சொல்லுன்னார் குரு. சுவாமி, இந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவர் வெளிநாடுகளுக்கு யாத்திரை போக போகிறார். அவர் போயிட்டு திரும்பி வர 10 மாதம் ஆகும்னா. அவர் வெளிநாடு போகிறதுனால உனக்கு என்ன சிக்கல்னு கேட்டார் குரு. இவன் விவரத்தை சொன்னான். அந்த செல்வந்தருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பெண்ணை என்னுடைய பாதுகாப்பில் விட்டுட்டு போகணும்னு பிரியப்படுறார் அப்படின்னா. போகட்டுமே, அதனால் என்னன்னார் குரு. இப்போ சீடன் சொன்னான், சுவாமி, என்னை இந்த ஊரில் எல்லாரும் நேர்மையானவன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய மனசையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் என் பேர்லேயே எனக்கு முழு நம்பிக்கை இன்னமும் வரல. 10 மாத காலம் அந்த பெண்ணை நான் பாதுகாப்பாக எங்கள் வீட்டில் வச்சுருக்கணும்னா எனக்கு பயமாக இருக்குது. அதனால் என்னுடைய இந்த பிரச்சனை தீர என்ன வழி, நீங்கள் தான் சொல்லணும்னா. இப்போது குரு சொன்னார், இதை பார்ப்பா, இது மாதிரியான சிக்கல்லேருந்து தப்பிக்கிற ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கிறான். அவனை எனக்கு தெரியும், நீ நேராக அவனை போய் பார் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி எல்லா விவரமும் இருக்கிற இடத்தையும் சொல்லி அனுப்பினார். குரு அடையாளம் சொன்ன அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், பக்கத்து கிராமத்தில் தான் அவன் இருந்தான். சுவாமி, நீங்கள் சொல்கிற அந்த ஆசாமியை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் ஒரு பைத்தியக்காரன்னு கேள்வி, அவன் எப்படி எனக்கு இந்த பிரச்சனையில் உதவ முடியும் அப்படின்னா சீடன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நேராக அவங்கிட்ட போ. ஆனால் ரொம்ப கவனமாக அவனை நீ கவனிக்கணும், கவனித்து பார்க்கணும் அப்படின்னார் குரு. சரி, குருவே இப்படி சொல்லிவிட்டாரே, சொன்னதுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும். அதனால் அவன் நேராக அடுத்த ஊருக்கு போனான். அந்த பைத்தியக்காரனை பார்த்தான். இவன் போய் சேர்ந்த

0: சமயத்தில் அந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு சிறுவன் மதுவை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை வாங்கி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அந்த சீடனுக்கு என்னவோ மாதிரி ஆயிட்டுது. இருந்தாலும் குரு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட நெருங்கினான். ஐயா, தயவு பண்ணி சொல்லுங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இவன். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், இந்த சிறுவன் என்னுடைய மகன், இன்னும் கிட்ட வந்து பார், இவன் ஊற்றி கொடுக்கறது மது இல்லை, வெறும் தண்ணி தான், நான் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் மது அருந்துறது மாதிரி பாசாங்கு பண்ணுறீங்க? நீங்கள் கையில் வச்சிருக்கிற கோப்பை மது அருந்துறதுக்கு உள்ள கோப்பை தானே, அதில் ஏன் தண்ணீரை ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே, நீங்கள் என்னத்துக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான் இந்த சீடன். நான் இப்படி இருக்கிறதுனால தான் ஒருத்தர் வெளிநாடு யாத்திரை போகும்பொழுது அவரோட மகளை என் பொறுப்பில் விட்டுட்டு போகணும்னு பிரியப்படுறதில்ல, அதுக்கு இது ஒரு உபாயம் அப்படின்னு அந்த ஆள். இந்த கதை வந்து வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நாம் நடந்து தான் சில சிக்கல்கள்லேருந்து தப்பிக்க வேண்டியிருக்கு. ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார், அவருக்கு திடீர் திடீர்னு காக்கா வலிப்பு வந்துடும், கீழே விழுந்து கையை காலை உதச்சிக்குவார். உடனே அவர் மனைவி ஓடி வந்து சாவி குத்து அவர் கையில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வலிப்பு நின்று போயிடும், எழுந்திரிச்சிக்குவார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார், காக்கா வலிப்புக்கும் கையில் சாவி கூத்தை கொடுக்கறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு மட்டும் அது எப்படி சரியாகுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர், அட போங்க சார், நான் சும்மா அப்படி காக்கா வலிப்பு வந்தது மாதிரி கீழே கடந்து கையை காலை உதச்சிக்குவேன், அது ஒரு உபாயம், அதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியல, என் மனைவி கையில் இருக்கிற பெட்டி சாவியை என்னால் வாங்க முடியாது, அதுக்காக தான் அப்படி வாங்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னார் அவர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபாயம். அதனால் இந்த உலகத்தில் தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த தப்பிக்கிற வழியை தான் அந்த குரு உணர்த்தினார். அது பார்க்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிந்தாலும் அதுவும் ஒரு உபாயம் அப்படிங்கிறது நாம் அனுபவத்தில் புரிந்து கொள்ளலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
5: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
8: குட் மார்னிங் நேயர்களே,
7: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
8: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை துன்னர். துன்னர் அப்படின்னா தையல்காரர் அல்லது தோல் பொருட்களை செய்யக்கூடிய தோல்வினை கலைஞரை நாம வந்து துன்னர் அப்படின்னு சொல்லலாம்.
7: இதற்கு ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கலாமா? துன்னக்காரரும் தோலின் துன்னரும் கிழிங்கினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி அப்படிங்கிற வரிகள் சிலப்பதிகாரத்தின் இந்திர விளவூர் எடுத்த காதையில மறுவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வாழ்ந்த தையல்காரர்கள், தோல் பொருட்கள் செய்யும் கலைஞர்கள், இவங்கள மாதிரியான பல்வேறு கைவினைஞர்களை பற்றி கூறும் வரிகள் தான் இது.
8: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
7: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம ட்ரெட்ஜ் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். TRUDGE ட்ரெட்ஜ் அப்படின்னா ஸ்லோவா நடக்கிறது, வாக்கிங் ஸ்லோலி, அல்லது களைப்போட சிரமப்பட்டு மெதுவாக நடக்கிறது, இதையும் குறிக்கும். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
8: I had to trudge to walk through that snow to get there. அதாவது அங்க போறதுக்கு நான் பணியில சிரமப்பட்டு நடக்க வேண்டி இருந்துச்சு அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ இங்க ட்ரட்ஜ் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு நடத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.

0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்
1: கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எல்லையில்லாத வானம் மாதிரி விரிஞ்சிருக்க கூடிய கடல், அந்த கடற்கரையில நின்னு கடலோட அழக ரசிச்சு பாக்குற நமக்கு தண்ணீர் தாகம் வந்துச்சு அப்படின்னா உடனே கடல்ல உள்ள தண்ணி எடுத்து நம்மால குடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? கடல் தண்ணி ரொம்பவே உப்பா இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம இத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.
0: இதுக்கு பின்னாடி ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க பல கோடி வருஷங்களா நடந்துட்டு இருக்கிற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இருக்கு. அதாவது மழை தண்ணி பூமிக்கு வரும்போது அது நிலம், மலை, கற்கள்னு எல்லா பக்கமும் பட்டு ஓடுது இல்லையா? அப்படி ஓடும் போது அது ராக்ஸ்ல இருக்கக்கூடிய சில தாது உப்புக்களை எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு எடுத்துட்டே வருது. இது வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. மலையில இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஓடைகள் ஆறுகளுக்கு எல்லாம் போய் கடைசியா அப்படியே கடல்ல போய் கலக்குது. அதனால ஆறுகள் நிலத்தில இருந்து எடுத்துக்கிட்ட அந்த டிசால்வ்டு மினரல்ஸ், அதாவது அந்த தாது உப்புக்களை எல்லாம் இது கடல்ல கொண்டு போய் சேரும்.
1: அந்த தண்ணியில என்னென்ன தாது உப்புக்கள் எல்லாம் இருக்குன்னா சோடியம், குளோரைட், மெக்னீசியம், கால்சியம் அப்படின்னு நிறைய தாது உப்புகள் இருக்கு. இனிமேதான் இந்த கடல் தண்ணி உப்பாக கூடிய மெயின் மேஜிக்கே இருக்கு. கடல இருக்கக்கூடிய தண்ணி சூரிய வெப்பத்தினால ஆவியாகி மேல போகும். அப்படி போறப்ப அந்த தண்ணியில இருக்கக்கூடிய உப்பு கூடவே சேர்ந்து மேல போகாது. நீர் மட்டும்தான் ஆவியாகி மேல போகும். உப்பு கடல்லயே தங்கிரும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து பல கோடி வருஷங்களா நடந்துகிட்டே இருக்கு.
0: வருஷம் வருஷம் மழை நீர் ஆறுகளா பாஞ்சு வழியில இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கடல்ல வந்து சேர்றதும், கடல் நீர் மட்டும் ஆவியாகி மேல போறதும், உப்பு அப்படியே அங்கேயே தங்கிடுறதும் எந்த விதமான தடையும் இல்லாம நேச்சுரல் ப்ராசஸா அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கடலுக்கு அடியில எரிமலை செயல்பாட்டால் இயங்கக்கூடிய கடலடி ஊற்றுக்கள், இந்த மாதிரியான ப்ராசஸ் மூலம் கூட நிறைய மினரல்ஸ் வந்து கடல்ல வந்து சேருது.
1: இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் ஆத்து நீர்ல கூட தான் நிறைய மினரல்ஸ் இருக்கு, ஆனா அது ஏன் உப்பா இல்ல? ஏன்னா மழை பெய்யறப்ப அந்த தண்ணி ஆத்துல சேரும். அதே மாதிரி ஆத்து தண்ணி எப்பவும் ஓடிக்கிட்டேதான் இருக்கும். அது கடலை மாதிரி சால்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தண்ணி கிடையாது. சோ இந்த கடல் தண்ணி உப்பு தண்ணியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரே நாள்ல சேர்ந்த உப்பு கிடையாது. மழை கொண்டு வந்த மினரல்ஸ், அது மட்டும் இல்லாம ஆறுகள் கடலுக்கு கொண்டு வந்த உப்புக்கள், சூரியன் ஆவியாக்கிய தண்ணீர், இது எல்லாமே கோடிக்கணக்கான வருஷங்களா சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த உப்பு நிறைந்த கடல் தண்ணி. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: முதலில் தண்டகாரண்யம் திரைப்பட பாடல்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: எங்களில் நமது குமரி பண்பலை 101 இன்று மதியம் 12:50 நலமாய்வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 9:02 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை கூட இருக்கு. 9:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இதற்கான தலைப்பு பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பேச வரலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை இருக்கு. பிற்பகல் 3:02 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு. சரி, நேரலை நிகழ்ச்சி இருக்கு, நேரலை நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்ற நம்ம குமரி எஃப்எம் 101 தொலைபேசி எண்களை புது நேயர்களுக்காக ஞாபகப்படுத்துகின்றோம். 04652 இணைப்பு எண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும் 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். உங்க குமரி எஃப்எம் 101 எந்த இடத்துலயும் எந்த நேரத்திலையும் உங்க கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்க மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப் மொபைல் செயலியும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் உங்க ஃப்ரெண்ட உங்க கூடவே வச்சுக்கலாம். கேட்டுட்டே இருக்கீங்க குமரி எஃப்எம் 101 கே கே எக்ஸ்பிரஸ். கே கே எக்ஸ்பிரஸ்ல அடுத்து ஜெய்பீம் பிலிப் சாங்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
8: குமரி FM 101 நேயர்கள், கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து DNA பிலிம் சாங்.

0: சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: குமரி எஃப்எம் 101 நேயர்கள் கே கே எக்ஸ்பர்ட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து ராம்போ பிலிம் சாங்.

0: FM 101 நேர்கள் இதுவரை கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நேரம் இப்போது காலை 9 மணியை தொடும் வேளை. Follow us, join us with your best friend Kumar FM 101. இனி செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கவிழன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட செயல் கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பேக்ஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை 101.
0: நேரம் காலை 9:02. கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டும், ஆனால் அந்த நேரத்தை அழகாக்குவது நம்முடைய மனதுதான். சோ, அழகான மனதினை கொண்ட குமரி மக்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது பண்பலை 101 இருந்து RJS முத்து ஆனந்தி.

0: உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல், உங்கள் குரலில் வரும் ஒரு அழைப்பு, உங்கள் காலை நேரத்தை இன்னும் அழகாக்கும் இசை. ஆமாங்க, உங்கள் விருப்ப பாடல்களை பரிசளிக்கும் இனிய நேரம் இதோ ஆரம்பம் ஆகியாச்சு. நீங்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த உற்சாகமான சந்தோஷமான பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. இன்று நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக இனியும் முதல் நேயர் யாரு, என்ன பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க? சுங்கான் கடையில இருந்து ஷீலாமா. சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி சொல்லுங்க. அடியானார் களி சாங் கொடுத்துடலாமா உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும்? நன்றிமா.
1: நன்றி மேடம், நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் காலை 9:11 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலையில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடலை விரும்பி கேட்கறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான காலை வணக்கம்.
4: அன்பான காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
5: முள்ளாயிலிருந்து ஜான்டேட்டஸ் மேடம்.
4: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: படத்தின் பெயர் திருமூர்த்தி. பாடல் வந்து செங்குருவி செங்குருவி காரமல செங்குருவி, அந்த பாடல்.
4: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நமது நேயர்களுக்காகவும் இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி சார்.
5: நன்றி மேடம்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் காலை 9:18 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலையில். நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: நலம் நலமறியாவல் இன்றே பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: வணக்கம் சார், உங்களுக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமையட்டும். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அதாவது இன்னைக்கு கடைசி ஆடி செவ்வாய், தொடர்ந்து ஆடி பூரம் அப்புறம் வரலட்சுமி நோன்பு அந்த பண்டிகை எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால அம்பாளை தொகுக்க முடியாத இருவர் பாடியவில் இளையராஜா இசையமைத்த படம் தர்ம பத்தினி, இதுல வந்து சுமங்கலி பூஜை இதுங்கிற பாடலை உங்கள் கைங்கிட்டு நீங்களும் நானும் நேயர்களும் நிலையத்தாரும் சேர்ந்து கேட்க விரும்பும் தான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார், வணக்கம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணன்னா அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
4: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
7: உங்களுக்காக இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்க, மறக்காம எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுடைய தமிழ் புலமைய அழகா வெளிப்படுத்துங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602440 என்ற எண்ணிற்கும், 2907222 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 9:27 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: அன்பு அறிவிப்பு,
7: உற்சாகமான காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க? தர்மபுரியில இருந்து ராஜா. சரி சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
8: எனக்கு படம் வந்து புது புகழ், பாடல் வந்து
7: கண்டிப்பா சார் குருவாயூரப்ப சாங் தானே சார், உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும். நன்றி சார்.
8: நன்றி.

0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நேர்களே, நாம ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மைண்டுக்குள்ள ஒரு யோசனை வரும். இதை செஞ்சா ஊர் என்ன பேசும், அவங்க என்ன சொல்வாங்க, நாலு பேர் இதை செஞ்சா சிரிக்க மாட்டாங்களா, இப்படிங்கிற ஒரு பயத்தால எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கனவுகளை தள்ளி போட்டிருக்காங்க. உண்மைதானே? சோ, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தடையாக இருந்ததா? மனம் திறந்து பேசுவோம் என்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நேரலை நிகழ்ச்சியில்.

0: தோழிகளே, நிகழ்ச்சியில் உங்களுக்கான இன்றைக்கான தலைப்பு என்ன தெரியுமா? பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருந்தது? இதுதாங்க தலைப்பு. கண்டிப்பா எல்லா தோழிகளும் கலந்துகிட்டு உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652, இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட முன் இணைப்பு எண். 2602240 என்ற எண்ணிருக்கோம். 2907722 என்ற எண்ணிருக்கோம். நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கான மொபைல் நம்பர் 8903257039. நேரம் காலை 9:34 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நேயர்கள்லாம் சூப்பர் சூப்பர் சாங்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு எந்த பாடல விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் லீபுரம் பி பொன்குமார்.
0: லீபுரத்துல இருந்து பொன்குமார் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு செந்தமிழ் பாட்டு. அதுல இருந்து காலையில் கேட்டது கோவில் மணி என்ன தொடங்கும் பாட்டு.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நமது நேயர்களுக்காகவும் நன்றி சார்.
1: நன்றி, தேங்க்யூ.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க, புடிங்க.
4: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா, படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல, குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
8: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: நேரம் காலை 9:41 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சிகள் இணையும் அடுத்த நேய வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
10: குமரி பண்பலையின் இனிய அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம். கோவில்பட்டி சந்திரசேகரன்.
9: கோவில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் சார், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
10: மெல்ல திறந்த கதவு பாவை
9: வளர்ந்தது. மெல்ல திறந்தது கனவு படத்துல இருந்து வா வெண்ணிலா சாங். சரி சார், நீங்களும் ரொம்ப மெல்லமா பேசுறீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
6: உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:30 என்றும் இளமை கணிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் காலை 9:47. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: என்ன
6: பாடல் கேட்க போறீங்க? ஜில்லா படத்துல இருந்து பாட்டு. என்ன பாட்டு? விரசா போகையிலேயா? விரசா போயிருவோமா?
7: சரி
6: சரிமா, நன்றிமா.

0: நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 9:53 ஆகப்போது நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். நாகர்கோயில் இருந்து ரகுமான் சார், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மேடம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் மேடம், நலம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், டக் லைஃப்ல இருந்து முத்தமடையில்.
0: டக் லைஃப்ல இருந்து பாடல். சரி சார், உங்களுக்காகவும் நமது நேயர்களுக்காகவும் இப்போ கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேரம் காலை 9:57 ஆகியாச்சு. இன்று நமது நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப நல்லா இருக்கும்மா. யார் பேசுறீங்க? தக்கலையிலிருந்து சுமதிமா. சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு
0: கண்டிப்பாமா, உங்களுக்காகவும் நமது நேயர்களுக்காகவும். நன்றிமா.
1: நன்றி.

0: இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு, மறக்காம கலந்துக்கோங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிரவுன்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: சின்ன சின்ன நிமிடங்கள் தான் பெரிய நினைவுகளாக மாறுகின்றன. அந்த நினைவுகளை தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:02. தமிழை ரசிப்பது ஒரு மகிழ்ச்சி, தமிழில் பேசுவது ஒரு பெருமை. அந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் சங்கமிக்கும் மேடையாக வருகிறது சொல்லாடல் திருக்குறள் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியில போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில என்னென்ன சுற்றுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல் சுற்றாக திருக்குறளும் அதன் பொருளும். நேயர்கள் தங்களுக்கு தெரிந்த திருக்குறளை அதன் பொருளோடு அழகாக சொல்ல வேண்டும். இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டு சுற்றில் நாங்கள் உங்களுக்காக ஒரு வார்த்தை கொடுப்போம். அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து கடைசி எழுத்தையும் சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கான குறிப்பையும் கொடுத்துடுவோம். நேயர்கள் அது என்ன வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும். மூன்றாவதாக அழகு தமிழ் சொல் அறிவோம். இதுதான் மூன்றாவது சுற்று. இதில் நாங்கள் உங்களுக்கு பழைய தமிழ் சங்க காலத்தில் பயன்படுத்திய தமிழ் சொற்களை குறிப்புகளோடு சொல்வோம். நேயர்கள் அது எந்த தமிழ் வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும். நான்காவதாக கொடுக்கக்கூடிய தலைப்பில் பிறமொழி கலப்பின்றி தமிழில் ஒரு நிமிடம் பேச வேண்டும். மொத்தம் 4 சுற்றுகள் இருக்கு. நேயர்கள் எல்லாம் அழகா கலந்துகிட்டு உங்களுடைய தமிழ் பழமையை அழகா வெளிப்படுத்துங்க.

0: நமது நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: வணக்கம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: அருமனை கமலாசனன் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
1: எனக்கு கூடாவளம் 280வது குறள். மழித்தலும் நீட்டலும் வேண்டா, பழித்தலும் உழைத்து
0: விட்டேன்.
1: அதாவது, ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, கேட்டுட்டு தான்
1: இருக்கேன். தீய செயல்களை தவிர்த்தால் மொட்டை அடித்தல் தேவையில்லை.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
1: சொல்லுங்கம்மா.
0: வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல நாம எதை பத்தி, எந்த வார்த்தைகள் கொடுக்க போறோம், எதை பத்தின வார்த்தைகள் கொடுக்க போறோம் அப்படின்னா, மனித உடல் சார்ந்த வார்த்தைகள். சரியா? முதலே குறிப்பு கொடுத்தாச்சு. முதல் வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து வி, குறில் வி.
1: சரி.
0: கடைசி எழுத்து ரை. ரை ரை. ஐந்து எழுத்து வார்த்தை. இதுக்கு இன்னொரு குறிப்பு சொல்றேன், அதை சொன்ன உடனே நீங்க அழகா சொல்லிடுவீங்க. வெளி உலகின் ஒளியை பெற்றுக்கொண்டு அதை நம் பார்வையாக மாற்றும் கண்ணின் ஒரு பகுதி. விழித்திரை. இவ்வளவு எளிமையா குறிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன சொல்ல மாட்டோம்னா சொல்றீங்க, கரெக்ட்
1: தானே?
0: சரிங்க, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? அழகு தமிழ் சொல் அறிவோம். உங்களுக்காக இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை வந்து குரம்பை. குரம்பை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து வல்லினர. இது இல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு உதாரண வாக்கியம் சொல்றேன், சரியா? ஐயா இணைப்புல இருக்கீங்களா? கேக்குதா? காட்டின் ஓரத்தில் இருந்த குரம்பையில் முதியவர் வாழ்ந்தார்.
1: குடிசை.
0: குரம்பை அப்படின்னா குடிசை அப்படின்னு அர்த்தம். சரியா?
1: சரி.
0: அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
1: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான தலைப்பு நிழல்.
1: நிழல். நிழல் வந்து நம்ம உடம்போட தெரியாமல் இருக்கிறது. நாம எடுத்து செல்கிறோமோ அங்கெல்லாம் நமது நிழல் வருகிறது. அது இப்ப நான் விழுத்தம் தெரியும் போதுதான் நமக்கு நிழல் இருக்குங்கிறது தெரியும். அது போல குழந்தைகள் வந்து தாரி நிலத்தில் நிழல் போல பின்தொடர்ந்து போகும். அது போல பறவைக்கும் மனித வாழ்வியலுக்கும் நெருக்கம் நிழல் போல வாழ்கிறது.
0: சரிங்க, நன்றி. ரொம்ப நிகழ்ச்சியில அழகா கலந்துகிட்ட, எல்லா சுற்றிலும் அழகா வின் பண்ணீங்க, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
2: நான் பால்மணி, அகஸ்தீஸ்வரம்.
0: அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி.
2: பால்மணி.
0: சொல்லுங்க ஐயா, திருக்குறள் சொல்லுங்க.
2: அதிகாரம் 98. பெருமை. குறள் எண் 972. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்போவார் செய்தொழில் வேற்றுமையாம். எல்லா மக்கள் உயிருக்கும் பிறப்பியல்பு என்பது சமமானது. தொழில் வேறுபட்டால் பெருமை பெருமை என்னும் சிறப்பியல்கள் தாம் ஒருபோதும் ஒத்திருப்பதில்லை.
0: அழகான குரல், அழகான விளக்கம், நன்றி. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? வார்த்தை விளையாட்டு. குறிப்பு கேட்டீங்களா? முதலே நான் குறிப்பு கொடுத்துட்டேன். சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து ஐந்து எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நு.
2: நு.
0: கடைசி எழுத்து கு. ஐந்து எழுத்து வார்த்தை, முதல் எழுத்து நு. நு. கடைசி எழுத்து கு.
2: கு இல்லையா?
0: கு. இது இன்னொரு குறிப்பு கொடுத்தா நீங்க ரொம்ப எளிமையா அழகா கண்டுபிடிச்சிருவீங்க. சுவையின் சிறிய சிறிய வேறுபாடுகளை உணர்ந்து சொல்லும் நம் உடலின் ஒரு பாகம் நுனி நாக்கு. சரிங்கய்யா, அழகா சொல்லிட்டீங்க. அதாவது எளிமையான குறிப்பு கொடுத்ததுனால சொல்லிட்டீங்க. அடுத்து அழகு தமிழ் சொல்ல அறிவோமா?

0: சொல்லு.
1: அயில்,
0: அகில்,
1: அயில், அயில், ஆ, இ, ஆ, அயில்,
0: அயில்,
1: அயில்.
0: அழகு.
1: அந்த வாளின் அயில் போர் வீரர்களை அச்சுறுத்தியது. அயில் அப்படின்னா ரொம்ப கூர்மை அப்படின்னு அர்த்தம். சரிங்கய்யா, அடுத்து உங்களுக்கான தலைப்பு கொடுத்துடலாமா? விடியல்.
0: விடியல், விடியல் என்பது அதிகாலை நேரத்தை குறிப்பிடுவது. ஒரு காரியத்தை நாம் செய்யும் போதும் அதற்கு ஒரு முடிவை விடியல் என்று சொல்லுவார்கள். எந்தெந்தும் நாளும் நாம் நம்முடைய பணிகளை முடித்து தூங்கி எழும்போது அந்த விடியல் காலையில் சூரியன் உதயத்தையும் பார்ப்போம். அவ்வாறாக நம்முடைய பணியை ஆரம்பிப்பதற்கு, அன்றாடம் நம்முடைய பணியை ஆரம்பிப்பதற்கு இந்த விடியல் நம்மளை தூண்டி விடுவதாகவும் எழுப்பி விடுவதாகவும் அமையும். அந்த அருமையான விடியலை போற்றுவோம் என்று வாழ்த்துக்கள் நன்றி
1: நன்றிங்க. நன்றி,
0: வணக்கம்,
1: வணக்கம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில், 2330-66.
1: நேரம் காலை 10:11 ஆகியாச்சு. நேர்களை இணைத்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலையில். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அழகா அவங்களுடைய தமிழ் புலமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். நலமா இருக்கும் ஐயா, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
8: 12வது அதிகாரம், நடுவு நிலைமை, குறள் 114, 1-1-4.
1: ஐயா, உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன்.
8: கொஞ்சம்
1: கேக்குது, கேக்குது, சொல்லுங்க.
8: இவர் நடுவு நிலைமை உடையவர், இவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பதை அவரவர் அருகிலேய மக்களை பெற்றிருப்பதாக.
1: அடுத்த வார்த்தை, வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா?
8: சரி, சொல்லு.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து ஏழு எழுத்து வார்த்தை.
8: ஏழு எழுத்து?
1: நான் முதலே குறிப்பு கொடுத்துருந்தேன், கேட்டிங்களா? நம்மளுடைய மனித உடல் உறுப்புகள் தான் நான் இன்னைக்கு வந்து வார்த்தைகளாக எடுத்திருக்கேன். இந்த வார்த்தையோட முதல் எழுத்து ஏ. ஏ, ஏ, எறும்பு, ஏ. கடைசி எழுத்து டு. டு, டு, லூ இல்ல, டு, டு. முதல் எழுத்து ஏ, கடைசி எழுத்து டு. லட்டு, லட்டுல அந்த கடைசியில டு வரும்ல, அந்த டு. குறிப்பு முதலே கொடுத்துட்டோம். இது நான் குறிப்பு கொடுத்தா நீங்க எளிமையை கண்டுபிடிச்சிருவீங்க. உடலுக்கு வடிவம் கொடுத்து உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பாக நிற்கும் இயற்கையான ஒரு கட்டமைப்பு. கஷ்டமாக இருக்கா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க, உற்சாகமா ஒரு திருக்குறள் சொல்லிருங்க, கேட்டலாம்.
9: யாகாபராயினும் நாகாக்க சாவாக்கால் சோகாபத்துல் இழுக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் நம் நாவை அடக்கி பேச வேண்டும், அதுவே நமக்கும் பிறருக்கும் நன்மை தருவதாய் அமையும்.
1: ரொம்ப அழகான குரல், எல்லாருமே நாக்கை அடக்கி பேசும். சரிங்க, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
9: சொல்லுங்க மேம்.
1: வார்த்தை விளையாட்டு, வார்த்தை விளையாட்டுக்கு நான் முதலே குறிப்பு கொடுத்துட்டேன், கேட்டீங்களா?
9: உடல் உறுப்புகள்.
1: ஆமா, இப்ப உங்களுக்கும் அதே வார்த்தை தான்.

0: ஏழு எழுத்து கொண்ட வார்த்தை, முதல் எழுத்து ஏ, எறும்புக்கு வரும்ல ஏ, அந்த ஏ. கடைசி எழுத்து டு. உடலுக்கு வடிவம் கொடுத்து உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பாக நிற்கும் இயற்கையான ஒரு கட்டமைப்பு. உடலுக்கு வடிவம் கொடுத்து உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பாக நிற்கும் இயற்கையான ஒரு கட்டமைப்பு.
1: வேற ஏதாவது குறிப்பு கொடுங்களேன்.
0: இதுக்கு மேல இத வந்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு உடலுக்கு வடிவம் கொடுக்கிறது எலும்புக்கூடு. சரி சரிங்க, அடுத்து நம்ம அழகு தமிழ் சொல்ல அறிவுமா? பொதும்பர்.
1: என்னது
0: பொதும்பர்? போ து இம் ப இர், பொதும்பர்.
1: ஓகே, ஏதாவது குறிப்பு?
0: மயில்கள் தோகை விரித்து ஆட வண்டுகள் ரீங்காரம் இடும் பொதும்பரில் தென்றல் காற்று வீசியது.
1: மழை.
0: மயில் வண்டுகள் ரீங்காரம் இடும் பொதும்பரில் தென்றல் காற்று வீசியது.
1: இது எது மேம்?
0: இது வந்து நம்ம வந்து காத்து எங்க ரொம்ப நல்லா வீசும்?
1: காத்தா?
0: காத்து எங்க எங்கெல்லாம் காத்து நல்லா வீசும்? ஒரு இடம் நமக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள போனாலே தென்றல் காற்று அப்படியே சுகமா வீசும். கடற்கரையில நான் சொன்ன கடற்கரையில மயில் தொகை விரித்து ஆடாதுல்ல, வண்டுகள் ரீங்காரம் பாடாதுல்ல. சரியா கண்டுபிடிக்க முடியவில்லையா? சோலை, அடர்ந்த சோலை. பொதும்பர், பொதும்பர் அப்படின்னா சோலை அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, உங்களுக்காக தலைப்பு கொடுத்துடலாமா? மன்னிப்பு.
1: மன்னிப்பு உயர்ந்த குணம். தவறு செய்பவர்களை மன்னிப்பது அப்படிங்கிறது சிறந்த குணம். வாழ்க்கையில் மன்னிப்ப கேட்டு அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருத்தல் சிறந்தது. மன்னிப்பவர் மன்னிப்பு கேட்பவர் பெரிய மனிதர் என்றால் மன்னிப்பு கொடுப்பவர் அதை விட பெரிய மனிதர் அப்படின்னு உதுபகப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில மன்னித்து அந்த தவறை உணர்ந்து திருந்தியவர்கள் ஏராளம். நீங்க பாத்தீங்கன்னா சிறை கைதிகளுக்கு அவர்களுடைய நன்னடத்தை சிறப்பாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு அப்படிங்கறத கொடுத்து மிக சீக்கிரமாக அவர்களை விடுவிக்க கூட செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்த தவறு என்ன அப்படிங்கறத உணர்ந்து விட்டால் ஒரு மனிதன் நிச்சயம் வாழ்க்கையில ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கறத பெற்று இருப்பான். எனவே மன்னிப்போம், மறப்போம். எந்த விதமான கடினமான எண்ணங்களும் யார் மேலையும் சுமந்து இருக்க வேண்டாம்.
0: அழகா சொல்லிட்டீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: நன்றி. வேலு சந்திரசேகர், வணக்கம்.
0: வணக்கம்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
6: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
0: என்றும் இனிமையாய் எப்போதும் புதுமையாய் உங்கள் துணையாய் இருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:18. பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருப்பது சொல்லாடல் திருக்குறள் நேரலையில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
8: ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
8: திருக்குறள் 123. பொழுது கண்டு இறங்கல். குறள் எண் 1221. மாலையோ அல்லை மணந்தா உயிர் உண்ணும் வேலையின் வாழி பொழுது. மாலை பொழுதே நீ காதலரோடு கூடி இருந்து பிறகு பிரிவால் கலங்கியிருக்கும் மகளிரின் உயிரை உண்ணும் முடிவு காலமே ஆவாய்.

0: உண்மையில் நீ மாலை பொழுது அல்ல.
1: ரொம்ப அழகான திருக்குறள். சரிம்மா, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
0: ஆமாம்மா, போலாம்.
1: சரி, வார்த்தை விளையாட்டுக்கு குறிப்பு ஞாபகம் இருக்கா?
0: ஆமாம், ஞாபகம் இருக்கு. உடல் உறுப்புகளை பற்றி.
1: சரி, வார. இப்போ உங்களுக்காக எட்டு எழுத்து கொண்ட வார்த்தை, சரியா? முதல் எழுத்து முதல் எழுத்து இ, கடைசி எழுத்து பூ.
0: உடல் இருமாப்பு.
1: நான் உடல் உறுப்புகள் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
0: உடல் உறுப்புகள்.
1: குறிப்பு: வாழ்க்கையின் தாளத்தை தொடர்ந்து இசைக்கும் நம் உயிரின் ஓசை.
0: உயிரின் ஓசை.
1: சொல்லுங்க, அது என்னது? நான் முத வார்த்தை சொல்லிட்டேன். இந்த குறிப்பு கொடுத்தாலே எல்லாருமே எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொன்ன வார்த்தையில முதல் எழுத்து இ, கடைசி எழுத்து பூ. தெரியலையா? கொஞ்சம் சொல்லி. சரிம்மா, நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எளிமையான குறிப்பு வேற கொடுத்துட்டேன் இல்லையா. இந்த குறிப்பு கொடுத்த: வாழ்க்கையின் தாளத்தை தொடர்ந்து இசைக்கும் நம் உயிரின் ஓசை. இதுக்கு மேல குறிப்பு கொடுக்க முடியாதே. சரிம்மா, சரிம்மா. உயிரின் ஓசை. நம்ம உயிரின் ஓசை எங்க கேக்கும்?
0: உயிரின் ஓசை கேட்கறது காது வழியா கேக்கும்.
1: காது வழியா? சரி, அந்த உயிரின் ஓசை குடுக்கறது எது? அந்த உயிர் துடிக்கிறது எங்க இருக்கு? இதுக்கு மேல நான் வந்து சொல்ல முடியாது. சரி, சரிம்மா, நானே சொல்லிடுறேன். சரி சரி, நானே சொல்லிடுறேன். இதய துடிப்பு, சரியா?
0: இதய துடிப்பு.
1: சரி, அடுத்து அழகு தமிழ் சொல்ல அறிவோமா? இகல், இகல், இகல், இகல். யாருடனும் இகல் கொள்ளாமல் அன்பாக வாழ்வதே சிறந்தது. பொறாமை இல்ல, ஆனா அதுக்கு அதனோட இணைந்த இன்னொரு வார்த்தை. மனதில் இகல் வளர்ப்பதை விட அன்பாக வாழ்வதே நல்லது. அன்புக்கு எதிர் சொல்ல என்ன சொல்வோம்?
0: அன்புக்கு எதிர், அன்புக்கு எதிர் சொல் வந்து அன்பு இருக்கிறதுல இந்த இது அடக்கிறம் இருக்கும்.
1: அதுக்கு அன்புக்கு எதிர் சொல்ல என்ன சொல்வோம்னு கேட்டேன்.
0: அன்புக்கு, அன்புக்கு எதிர் சொல் வந்து பொறாமை.
1: அன்புக்கு வந்து பாசம் காட்டுவோம் இல்லையா? அன்பு, அன்பா இருப்போம். அன்பா எல்லார்கிட்டயும் அன்பா இருப்போம். அதுக்கு எதிர் சொல்ல என்ன சொல்லுவோம்? எல்லார்கிட்டயும் என்ன செய்யணும்?
0: பாசமா இருக்க வேண்டும்.
1: சரிம்மா, ரொம்ப நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அழகா கலந்துகிட்டீங்க. நன்றிம்மா, அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் பேசுறீங்க?
2: எல்லாருக்கும் நன்றாம் பணிகள். அவருள்ள செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலன் பயக்கும். ஏற்கனவே செல்வர்களாக இருந்தவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். அப்ப வாழ்க்கையில முக்கியமானது பணிவு.
1: ரொம்ப அழகான குரல் இல்லையா? சரிம்மா, வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்கான வார்த்தை ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை, சரியா? முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து லை. குறிப்பு வந்து: காற்றின் பயணத்தை ஒளியாக மாற்றி நம் எண்ணங்களுக்கு உருவம் கொடுக்கும் இடம். நம்ம பேசுறோம்ல, அந்த பேசுறதுக்கு வந்து உருவம் கொடுக்கறது எங்க? நம்ம உடல் உறுப்பை யோசிச்சு பார்க்கணும். தெரியலையா? முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து லை, அஞ்சு எழுத்து வார்த்தை தான் அது. காற்றின் பயணத்தை ஒளியாக மாற்றி, நாம பேசுறத வந்து ஒளியா மாற்றி நம்ம குரல் வளை, குரல் வளை, சரியா? குரல் வளை.

0: அடுத்ததா அழகு தமிழ் சொல் அறிவோம். சரியா, உங்களுக்கான வார்த்தை வந்து இகல். யாருடனும் இகல் கொள்ளாமல் அன்பாக வாழ்வதே சிறந்தது. கோபம் இல்லை. இன்னொன்னு, அன்புக்கு அன்புக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லுவோம்? எல்லார்ட்டே அன்பா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எதிர்ச்சொல், அன்புக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லுவோம்? இரக்கமற்ற தன்மை. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவோம்? பகை. பகை. அன்புக்கு எதிர்ச்சொல் என்னது? பகை தானே. இகல் அப்படின்னா பகை அப்படின்னு அர்த்தம். சரியா, சரிம்மா. அடுத்து உங்களுக்கான தலைப்புக்கு கொடுத்துடலாமா? விதை. விதை. விதை.
1: விதை. விதை வந்து இப்ப ஒரு விதை இருக்கு, அந்த விதை வந்து தன்னிலை மறந்து அது உடைக்கப்பட்டுதான் ஒரு ஒரு மரமாக மாறும். அது வந்து தன்னிலையை இழக்குது. அதனாலதான் அது இன்னொரு ஒரு நிலைக்கு மாறி வந்து நமக்கு ஒரு விருட்சம் கொடுக்குது. நாம என்ன பண்ணணும்னா, இருந்த நிலையிலேயே இருந்தா அதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்ம ஒரு நல்ல பண்புகள் உடையவர்களாக மாறி இனிமை உள்ளவர்களாக மாறணும். அப்போ நம்ம ஒரு பிறருக்கு நல்ல ஒரு பயன் உள்ளவர்களாக இருக்கலாம்.
0: நன்றிம்மா, நன்றி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. Anaitha sigichai muraigal ore idathil.
8: Ungal idayathai maaridippilirundhu paadhugaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku. Ponchesli Super Speciality Hospital.
0: நேரம் காலை 10:27. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலையில். இன்று நமது நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர், வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. திருக்குறள் சொல்லிடுறீங்களா?
9: ஆமா. என்ன 19வது அதிகாரம் 1வது குறள், புறங்கூறாம். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறத்தை சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லதுன்னு வள்ளுவர் தந்தை சொல்லியிருக்காங்க.
0: சரிங்கய்யா, ரொம்ப அழகான திருக்குறள். அடுத்து நம்ம வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா?
9: போயிடலாமா.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து 9 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.
9: சரியம்மா.
0: முதல் எழுத்து நா, கடைசி எழுத்து இம். உடலின் ஒரு முனையில் நடப்பதை மற்றொரு முனைக்கு தகவலாக எடுத்துச் செல்லும் கண்ணுக்கு தெரியாத தகவல் பாதை.
9: நரம்பு மண்டலம்.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
9: போயிடலாமா.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து அஞ்சுகம்.
9: அஞ்சுகம்னா தாமரை
0: இல்லையே? ஆனா அழகான முயற்சி தான். அஞ்சுகம்னா தாமரை இல்ல, இது ஒரு பறவை.
9: பெரும் அதாவது வாசிப்பு இன்னைக்கு மக்கள் மத்தியில கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலைபேசியல் காரியங்கள் வந்த பிற்பாடு

0: இந்த பழைய தகவல்களை எல்லாம் வாசிக்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த அலைபேசியிலேயே அதுல தகவலை அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் வாசிப்பு புத்தகத்துல இருந்து எடுக்கிற வாசிப்பு இருக்கு பாருங்க, அதனுடைய தன்மை தனி ஒரு ஆகுது. என்னைக்கும் பேசும் அந்த மாதிரி நூல்கள் வீட்டுகள்ல இருந்தா நமக்கு பிற்பாடு நம்முடைய சந்ததிகள் வரைக்கும் அதை படித்து பயன்படுவாங்க. ஆகையான வாசிப்பு தன்மை இன்னைக்கு குறைஞ்சிட்டு வந்தாலும் அந்த வாசிப்போட தன்மை என்றைக்கும் குறையாது என்பது என்னுடைய கருத்தமா வாய்ப்பு அளித்த குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரிக்கு நன்றி.
1: நன்றி.

0: மனக்குரல் கற்ற மனமும் தமிழ் வளர்க்கும் நாவும் என்றும் நம் அடையாளமாக இருக்கட்டும். நிறைவு பெறுகிறது சொல்லாடல் திருக்குறள் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும், கலந்து கொள்ள முயற்சித்த அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்கிறது நமது குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:31. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: என்றும் இளமை, தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்கள்.
4: வணக்கம்மா.
5: வணக்கம்.
4: சென்ற வாரம் சின்ன வயசுல நீங்க விளையாடின அனுபவங்கள், அப்பாவோட கண்டிப்போட வாழ்ந்தது, அதை இப்போ நினைச்சி பெருமைப்படுறது, இதெல்லாம் சொன்னீங்க. இந்த வாரம் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து தொடங்கலாமாமா?
5: 1989 திருமணம் நடந்தது.
4: கணவர் என்ன தொழில் பண்ணாருமா?
5: கணவர் வந்து கொத்த வேலை. கல்யாணம் கழிஞ்சு கேரளத்துல கூட்டிட்டு போனாரு.
4: கேரளால எந்த பகுதியில இருந்தீங்கம்மா?
5: எரிமேலி.
4: சபரிமலைக்கு போற வழி. எவ்வளவு வருடங்கள் நீங்க அங்க இருந்தீங்கம்மா?
5: 4 வருஷம் அங்க இருந்தேன்.
4: அப்புறம்
5: அப்பா வந்து அவருக்கு வெளிநாட்டுல போகணும்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன்.
4: அவர் எந்த நாட்டுக்கு போயிருந்தாரு?
5: சவுதி. 6 வருஷம் இருந்தாரு. ஊருக்கு வந்து கேரளாவில வேலைக்கு போனாரு. பையன் உண்டும், பையனை ஸ்கூல்ல சேர்த்தேன்.
4: எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு?
5: ஒரு பையன் தான்.
4: பையன் இதுவரை படிச்சிருக்காரு?
5: பையன் வந்து டிப்ளமோ முடிச்சான். முடிச்சுட்டு கொஞ்ச நாள் சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்த்தான். இப்ப வந்து கம்பெனியை விட்டுட்டு பத்திரிகையில தான் வேலை பார்க்கான்.
4: தாத்தாவோட தொழில தான் அவரும் ஈடுபாடு இருக்குல்ல?
5: இருக்கான். தம்பி இருக்கான்.
4: உங்களோட தம்பியும்
5: பத்திரிகை நிருபர்.
4: பத்திரிகை தொழில் தான் உங்க குடும்ப தொழில் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்பாவில இருந்து தொடங்கினது.
5: அப்ப என் அக்காளுக்கு பேரன் ஒரு பையன், அவனும் அதுல வேலை பார்க்கான்,
4: பத்திரிகை நிருபரா இருக்காரு. ஆமா, உங்க அப்பாவோட பத்திரிகை வந்து அப்பா காலத்துக்கு பிறகு யாரு நடத்தினாமா? அத கேக்கல.
5: தம்பி நடத்தினான். இங்க வந்து அதை வந்து போட முடியாம சென்னை சென்னையில.
4: ஆனா இன்னும் அப்பாவோட அந்த பத்திரிகை நடந்துட்டு
5: மிஷின் எல்லாம் இங்க இப்பளும் இருக்குது.
4: அம்மா வீட்டுல இருக்கா?
5: அதுக்குன்னு ஒரு முறை செய்து அதுக்குள்ள வச்சிருக்கு.
4: யாரு அது இப்ப பராமரிச்சுட்டு வர்றது?
5: யாரும் பராமரிக்கிறது இல்ல, அப்படியே கிடக்குது.
4: ஓஹோ, ஒரு ரூம்ல அது யாருமே அப்புறப்படுத்தவே இல்ல. அப்பா ஞாபகமா இப்ப
5: அப்படியே இருக்குது.
4: எந்த ஊர்ல இருக்குமா அது?
5: ஆலங்கோடு ஆளுவெட்டைன்னு சொல்லுவாங்க. ஆலங்கோடு ஆளுவெட்டை அந்த ஊர்ல இருக்குது.
4: இன்னும் அந்த பழைய பிரிண்டிங்
5: எல்லாம் இருக்குது.
4: உங்க பேர குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த பிரிண்டிங் மிஷின நீங்க காட்டி கொடுத்துருக்கீங்களா?
5: அவங்களுக்கு எல்லாம் தெரியும்.
4: உங்களுக்கு எத்தனை பேர குழந்தைங்க?
5: எனக்கு ஒரு பேர.
4: நீங்க எப்படி எல்லாம் பிரிண்ட் பண்ணேன்னு எல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
5: நாங்க இப்படி கஷ்டப்பட்டோம், அப்படி கஷ்டப்பட்டோம் சொல்லி கொடுத்தோம். பையனுகிட்ட சொல்லி இருக்கேன். அவன் சொன்னுவன், நீ அந்த கதை கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு அதை எங்கிட்ட எதுக்கு இப்ப சொல்லியான கேப்போம்.
4: கஷ்டமான கதைகளை கேக்குறது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குல்ல? கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது நீங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலையும் இப்போ உங்க குழந்தைங்க வாழ்ற சூழ்நிலையும், அதற்கடுத்து உங்க பேர குழந்தைங்க வாழ்ற சூழ்நிலைக்கும் என்ன வேறுபாடு?

0: என்ன வித்தியாசத்தை நீங்க உணர்றீங்கம்மா?
1: நிறைய வேறுபாடு இருக்குது. நாங்க வந்து ஒரு வகை வந்து எங்க அப்பாகிட்ட வாதம் கேட்டது கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்களால எல்லாமே வாதம் எனக்கு அது வேணும் இது வேணும் கேக்குறாங்க. அங்கே அந்த சொன்ன எங்க அப்பா கண்டு நேரிட்டு பேச கூட மாட்டோம், அப்படி நாங்க பயந்துருந்தோம். இப்ப யாருமே பயிறது கிடையாதே.
0: அத நினைச்சா உங்களுக்கு என்ன தோணுதுமா?
1: என்ன தோணுது, சந்தோஷம் தான் இருக்குது. என் பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைங்களும் இப்படி சந்தோஷமா இருக்காங்களேன்னு
0: சில பேருக்கு தோணும். நான் எங்க அப்பாவுக்கு பயந்துருந்தேன், இந்த பிள்ளைங்க ஏன் பயப்படல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணல? இல்லவே இல்லை. அது
1: சந்தோஷமா இருக்கட்டும்,
0: மனசுல தோன்றத பேசுறாங்க. நமக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? சரி, ஒரு உங்க மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
1: என்ன மருமக படிச்சிருக்கு, நல்ல மரியாதை உண்டு. சென்னையில இருக்க, இங்க வந்தாலும் வீட விட்டு வெளியே இறங்க மாட்டேன், வீட்டுலதான் இருப்பேன். யார்கிட்ட மாமியாருக்க பேச்சு பேசணும்னோ, மாமியாருக்க ஏதாவது ஒண்ணு சொல்லணுமோ, எந்த இதுவும் அவளுக்கு கிடையாது. பையன் வந்து ஏதாவது என்ன தரேன் என்ன அதை கொடுக்க அப்படின்னு சொல்லுவா, அத்தையை குடுங்க என்ன சொல்லுவா.
0: பொண்ணு மாதிரி இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மருமகளை வந்து எனக்கு மகாதான, ஆனா அவங்களுக்குள்ள கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு மாமியார் மருமகள் புகைச்சல் ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி கிடையாது.
1: அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவ எது வேணுமான எங்கிட்டதான் கேப்பா, ஒரு கம்மல் வேணும் அத்தை எந்த கம்மல் செய்வாங்க எங்கிட்டதான் கேப்பா,
0: அம்மா கிட்ட கேக்குற மாதிரி
1: என்கிட்டதான் கேப்பா.
0: சரி, இதை நினைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: என்ன சந்தோஷம் தான், நான் இப்படி ஒரு இதுல இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் தான்.
0: மகன் வந்து அங்க இருக்காங்க, உங்களுக்கு அங்க போகலாம்லம்மா?
1: அங்க கூப்பிட்டு வந்து நான் வந்து இந்த கோவில் எல்லாம் போனேன் இல்ல, அங்க எல்லாம் போயாச்சு, யாரும் அங்க கூட்டிட்டு போவாங்க, நமக்கு அங்க இடம் தெரியாது இல்ல.
0: ஃப்ரீயா எங்கேயும் போக முடியாது,
1: எங்கேயும் போக முடியாது. ஏன்னா எங்கேயான ஏன் இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம்.
0: உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ?
1: எனக்கு இப்ப 65 ஆகுது.
0: இங்க வந்து யாரெல்லாம் இருக்கீங்க?
1: நான் மட்டும்தான் இருக்கேன்.
0: நீங்க தனியா தான் இருக்கீங்க? அஞ்சு குழந்தைங்களோட பிறந்த வீட்டுல வளர்ந்தவங்க. இங்க ஒரு பையன்னாலும் அந்த பையனோட இருக்கணும், 65 ஆயாச்சு அப்படிங்கிற எண்ணம் இல்ல
1: எனக்கு கிடையாது.
0: இங்க அப்ப பொழுதுபோக்கு என்னமா உங்களுக்கு?
1: பொழுதுபோக்கு நான் வந்து கோவில் எல்லாம் திருவாசகம் படிக்க போவேன், சாயங்காலம் நைட்டு சாயங்காலம் வருவேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, தூங்குவேன்.
0: சின்ன வயசுலயே உங்களுக்கு திருவாசகம் தெரியுமா? எப்படிமா?
1: தெரியாது.
0: அப்புறம் எப்ப கத்துக்கிட்டீங்க?
1: நான் வந்து அந்த கோவில வந்து லட்சுமிபுரம் மௌன சுவாமி கோவில்னு ஒண்ணு இருக்கு, அந்த கோவில வந்து 12 திருமுறையும் படிப்பாங்க, அந்த கோவில போவேன்.
0: எப்ப இருந்து போனீங்க?
1: நான் போனது வந்து எனக்கு ஒரு 40 இருக்கும் போதே அங்க போயிட்டு வருவேன், போயிட்டு மத்தியானம் வந்துடுவேன். அப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்த பிறகு நான் 2-3 போவாமட்டு அதுக்கு பிறகு போயிடுவேன், போயிட்டு சாயங்காலம் வருவேன். அப்படி இப்ப வந்து திருவாசகத்துல அதுல வந்து ஊறிட்டேன்,
0: ஈடுபாடு வந்துருச்சு.
1: ஆமா, ஈடுபாடு வந்துட்டேன். இப்ப வந்து நான் வந்து தனிமை என்ன, எங்கேயா திருவாசகம் பாட விழிச்சாலும் நான் ஒரு 10 வேணுமானு அவங்ககிட்ட எத்தனை பேர் வேணும்னு கேட்டு திருவாசகம் முற்றோதலுக்கு நாங்க போயிடுவோம்.
0: நீ உங்க தலைமையில ஒரு அணி?
1: ஒரு அணி இருக்குது.
0: எல்லாரும் பெண்களா? எப்படிமா?
1: பெண்களும் உண்டு ஆண்களும் உண்டு.
0: இது எந்த வயதுல தொடங்கினது?
1: ஒரு 45 இருந்தே இதாயிட்டேன்.
0: ஓஹோ, 40 மேலதான் திருவாசகம் படிக்க தொடங்கி.
1: 45 நான் வந்து இங்க ஊர்ல இருந்து ஒரு இடம் போகாம வீட்டுல இருந்தவங்கள கொண்டு போய் நீங்க சும்மா வீட்டுல இருக்காதிங்க வாங்க என்று கூப்பிட்டு 5 உருவாக்கி இருக்கேன்.
0: திருமணத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டே வெளியே இறங்காதவங்க. இதுக்கு வந்து சப்போர்ட் உங்க கணவர்?
1: அவர் இல்ல எனக்கு. எனக்கு 40 இருக்கும் போது அவர் இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போவேன், 40 இறந்தாரு, 43 நான் கோவில போயிட்டு காலை போன சாயங்காலம் தான் வருவேன்.
0: மன கஷ்டத்தை போக்குறதுக்கு,
1: மன கஷ்டத்தை போக்கு அந்த திருவாசகம் படிச்சதுனால நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்.
0: தலைமையேற்று ஒரு குழுவையே நீங்க அமைச்சிருக்கீங்க. சரி, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க அம்மா?
1: திருவாசகம் படிக்கிறதுக்கு எல்லா ஊர்லயும் போயிருக்கேன், நிறைய ஊர்ல போயிருக்கேன். வெளிநாட்டுக்கும் திருவாசக முற்றோதலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாசம் 25 போறோம்.
0: நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிளான் பண்ணியா?
1: பிளான் பண்ணியாச்சு.
0: எந்த நாட்டுக்கு போறீங்கம்மா?
1: இலங்கை.
0: டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு?
1: டிக்கெட் எல்லாம் போயிருவேன் கட்டியாச்சு.
0: பிளைட்ல போறீங்களா எப்படிமா?
1: கப்பல்ல.
0: கப்பல்ல போறீங்க?
1: 25 இங்க இருந்து நாகப்பட்டினத்துக்கு போகணும், அங்க இருந்து கப்பல்ல.
0: இதுக்கு முன்னாடி கப்பல்ல பயணம் செய்த அனுபவம் உண்டா?
1: இதுவரையும் போனதே கிடையாது.
0: எவ்வளவு ரூபாய்மா அதுக்கு செலவாகும்?
1: 31,000.
0: இதெல்லாம் வீட்டுல வந்து சொல்லும் போது வயசாச்சு, வீட்டுல உட்கார்ந்தா என்ன, ரெஸ்ட் எடுத்தா என்னன்னு யாரும் சொன்னாங்களா? எப்படி?
1: ஐயோ, அப்படி யாருமே சொல்லல. என பையனும் செய்தோம், என மருமகளும் செய்தோம், யாருமே எங்கிட்ட அப்படி சொன்னது கிடையாது. உனக்கு எங்க வேணுமோ போமான்னு தான் சொல்லுவோம்.
0: ஒரு 40 தாண்டினாலே என்ன வீட்டுல உட்காந்து இருக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க, ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு 60 தாண்டின பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுவும் திருவாசக முற்றோதலுக்காக தான் போறீங்களா இலங்கைக்கு? எப்படிமா?
1: திருவாசக முற்றோதல் தான் முற்றோதல், அங்க வந்து ஆன்மீக சுற்றுலா சொல்லிட்டு போறோம்.
0: தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவில எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்கம்மா நீங்க?
1: காசி வந்து 2 போயிருக்கேன், திருப்பெருந்துறையில திருவாசகம் படிக்கிறதுக்கு போயிருக்கேன், காஞ்சிபுரத்துல ஏகம்பநாதனார் கோவில்ல திருவாசகம் படிக்க போயிருக்கேன், அப்படி நிறைய இடத்துல போயிருக்கேன்.
0: உங்களுக்கு திருவாசகம் படிக்க போய் பெருமையா நினைச்சது அல்லது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுனா எந்த கோயிலுக்கு போய் படிச்சத சொல்வீங்கம்மா?
1: எங்க ஊர்ல ஒரு கோவில்ல திருவாசகம் வந்து நடத்தினேன், ஆனா எனக்கு வந்து ஒரு காலும் கையும் வந்து வலி இருந்து எழும்ப முடியாத

0: ஆயிற்று. அந்த நிலையில நான் போய் திருவாசகம் நடத்தி எல்லாமே நடந்து முடிஞ்சு. அதனால எனக்கு அதுல ஒரு பரிபூர்ண நம்பிக்கை.
1: திருவாசகம் படிக்கிறதுனா யாராவது சொல்லி கொடுப்பாங்கல்ல?
0: திருவாசகம் படிக்கிறதுக்கு வந்து அந்த குரூப்ல உள்ளவங்க இருந்து படிப்பாங்க. நானும் ஃபர்ஸ்ட்ல போனவொன்னே எனக்கு தெரியாது இல்ல, புக்கை வச்சு நானும் அவங்க கூட படிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன தெரியாமலே எனக்கு வந்து ராகங்களும் பாட்டுகளும் எல்லாமே எனக்கு என்ன தெரியாமலே எனக்கு வந்தது. அது எப்படி படிச்சேன்னா, இப்ப நான் என் கூட உள்ளவங்களெல்லாம் எல்லாரும் அதே போல நான் படிக்க போல படிப்பாங்க.
1: உங்க தலைமையின் கீழ் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கம்மா?
0: குறைஞ்சது 10 பேராவது நான் கூட்டிடுப்பேன். 10, 15, 20 பேர் வரை உண்டு.
1: அம்மா என்ன ஒரு கேள்விப்பட்டேன், அதாவது நீங்க வந்து சமூக ஊடக தளத்திலே நீங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எந்த வயதுல நீங்க அதுக்குள்ள நுழைஞ்சீங்க, யார் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றா, எப்படிமா?
0: என்னுடைய பேரன் தான் என்ன ஹெல்ப் பண்ணா. நான் இப்ப ஒரு
1: பேரன்னா
0: அக்காளுக்கு மகளுக்கு மகன், 3-4 வருஷம் கொண்டு அதுல இருக்கேன்.
1: ஆலோசனை தந்தது யாரு உங்களுக்கு?
0: ஆலோசனை யாருமே தரல, எல்லாமே என்னுடைய சொந்த ஆலோசனை தான். முன்னாடியே எனக்கு வந்து தொடங்கணும் ஒரு ஆசானே மொபைல் இல்லை. இப்போ 2 மொபைல் உண்டு. எங்கேயும் போனால் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு தனி மொபைல், அல்லாத எனக்கு பேசுறதுக்குன்னு தனி மொபைல்.
1: வீடியோ என்ன மாதிரி?
0: வீடியோ நாங்கள் வந்து எல்லா இடம் போய் படிக்க போறது.
1: ஓஹோ, நீங்க திருவாசகம்?
0: நான் திருவாசகம் படிக்க போறதா எடுப்பேன்.
1: அப்படி எடுத்து சமூக ஊடகத்தளத்துல அப்லோட் பண்ணிடுவீங்க? ஒரு சமூக ஊடக பிரபலத்துட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்க தனியா யாரும் வச்சிருக்கீங்களா உங்க குரூப்ல?
0: வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் எடுப்பேன்.
1: நீங்க எடுப்பீங்க?
0: நானும் வீடியோ எடுப்பேன். பின்ன அதாவது நிக்க பிள்ளைங்கிட்டையும் கொடுப்பேன், எனக்கு கூட உள்ளவங்களும் எடுப்பாங்க. அப்படி நல்லா இருந்தாதான் போடுவேன்.
1: இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா, நீங்களே கத்துக்கிட்டீங்களா?
0: நானே கத்துக்கிட்டது
1: எல்லாமே.
0: செல்ல தட்டு தட்டு தட்டு எடுத்து 2-3 செல்ல நாசமே ஆக்கிட்டேன். நானே கத்துக்குவேன். எல்லாம்
1: கத்துக்கிட்டீங்க, சரி. அப்புறம் எடிட் பண்றதெல்லாம் எப்படிமா?
0: அதெல்லாம் பேரேன்
1: அவரு.
0: அதை இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன்.
1: ஆஹா, வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
0: ஆமா, வீடியோ போடுறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அப்ப அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம்.
0: அவன் என்ன, இன்னைக்கு நேரம் இல்ல, நேரம் இருக்கும் போது நானும் வீட்டுல இருக்கணும்.
1: சின்ன வயசுல வந்து 10வதுக்கு மேல படிக்க முடியல, ஆனா ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைச்சீங்க, இப்ப ஒரு சோசியல் மீடியாவில வந்து கலக்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எடிட்டிங் கத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆர்வம் தான் இல்ல? அதாவது எல்லாமே உங்களுக்கு 40 வயது தாண்டிதான் நடந்திருக்கு, அதுவும் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள நீங்க வந்தது 60 வயது தாண்டி. அவன் வயது வந்து தடை இல்லை இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு உதாரணமா இருக்கீங்க இல்லையா? எந்த துறையில நமக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த துறையில போய் சாதிக்கலாம். உங்களுடைய இந்த இவ்வளவு நாள் பருவத்திலையும் மகிழ்ச்சியான காலகட்டம், உங்க வாழ்க்கையோட மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படிங்கறது எந்த பருவம், அது எந்த நேரம் அப்படின்னு சொல்ல முடியுமாமா?
0: சின்ன பிள்ளையில மகிழ்ச்சியா இருந்தது கிடையாது. கல்யாணம் கழிஞ்சாலும் மகிழ்ச்சியா தான் இருந்தோம். எங்க வீட்டுக்காரர் என்ன நல்லா வச்சிருந்தாரு. என்ன, அவர் என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாரு.
1: அவ்வளவு பாசமா இருப்பாரு,
0: அவ்வளவு பாசமா இருப்பாரு.
1: திருமண வாழ்க்கை தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலம். அப்புறம் இப்போ?
0: இப்போ நான் சந்தோஷமா தான் இருங்க. இப்ப என்ன பேர பிள்ளை இருக்கு, அப்பா அவன்கிட்ட டெய்லி பேசும்போது அதே ஒரு சந்தோஷம் தான்.
1: அதாவது உங்களை மாதிரி குழந்தைங்கள்லாம் செட்டில் ஆகியாச்சு, அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஆலோசனை அப்படின்னா என்ன சொல்லுவீங்கம்மா?
0: பெற்றோர்கள் ஆலோசனை, நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சானே, நம்ம வார மருமகளையும் நம்ம பொண்ணு எப்படியோ அதே போல நடத்தணும். நடத்தினா எந்த பிரச்சனையும் வராது. மருமக ஒண்ணு சொன்னாலும் மாமியார் விட்டு கொடுத்து போகணும், மாமியார் ஒண்ணு சொன்னாலும் மருமக விட்டு கொடுத்து போனா எந்த இதுவும் வராது. சந்தோஷமா அந்த குடும்பம் இருக்கும். வயசாய செஞ்சுட்டு நம்ம வந்து மகனை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளால ஆனா ஏதாவது திருத்தொழில் செய்ய முடிந்தால் செய்யணும், எல்லாம் வந்து ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருக்கணும்,
1: ஆக்டிவா இருக்கணும்.
0: ஆக்டிவா இருக்கணும்,
1: வயசாயிடுச்சுன்னு ஒதுங்கி இருக்க கூடாது.
0: ஒதுங்கி இருக்க கூடாது.
1: அப்படி இருந்தா தான் நம்ம விஜயலட்சுமி அம்மா மாதிரி ஒரு ரவுண்ட் வரலாம். 60 வயசுக்கு மேலயும் வாழ்க்கை இருக்கு இல்லையா?
0: இருக்கு இருக்கு இருக்கு, வாழ்க்கை இருக்கு.
1: 40 வயசு தாண்டினாலே அப்பாடானே ஓஞ்சிட கூடாது. 60 வயசுக்கு மேலதான் நம்ம சமூக ஊடகத்துக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம வந்து வீடியோவும் எடுக்கிறோம், நம்ம வந்து எடிட்டிங்கும் வீடியோ எடிட்டிங்கும் கத்துக்கிறோம். அப்படின்னா 60 வயசுக்கு மேலதான் இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா உங்களுக்கு?
0: நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது என்ன பஸ்ல போறது கூட ரொம்ப ஆசையா இருக்கும்.
1: பஸ்ல போனதே இல்ல,
0: எங்க விட்டது போனவே இல்ல. இப்ப அது வேண்டி பஸ் யாரவே வேண்டான்னு இருக்குது.
1: ஏன்
0: பஸ்ல போய் போய் மடுத்து இருக்கேன்.
1: ஓ, பஸ்ல போக மாட்டோமா?
0: டெய்லி யாத்திரை தானே.
1: பஸ்ல போக மாட்டோமான்னு ஏங்கின ஒருத்தங்க இப்ப பஸ்ல போய் சலிச்சாச்சு, ட்ரெயின்ல போயாச்சு, இனி கப்பல்ல போக போறீங்க.
0: ஆமா,
1: அடுத்து விமானத்துல போக
0: பிளைன்ல போகணும்.
1: ஆஹா, எந்த நாட்டுக்கு போலான்னு இருக்கீங்க?
0: பிளைன்ல போறதுக்கு இனி போயிட்டு வந்த பிறகு மலேசியா போகணும்னு இருக்கு. மலேசியால ஒரு பெரிய முருகன் கோவில் இருக்குல்ல, அங்க பாக்க போகணும்னு இருக்கு.
1: சின்ன வயசுல அவ்வளவு ஒரு கட்டுப்பாடோட வாழ்ந்துட்டு இப்ப வந்து ஒரு சுதந்திர பறவையா இப்ப இருக்கீங்கல்ல.
0: இப்ப வந்து யார கண்டும் பயம் இல்ல, வேண்டிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
1: சந்தோஷமான தருணத்துல உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இல்லையா? நீங்க சின்ன வயசுலயும் சரி, திருமணம் திருமணமான பிறகும் சரி, கணவரை இழந்த பிறகும் சரி, சவால்கள்

0: எப்பமாவது வந்திருக்கும். அந்த சவால்களை இப்படி எந்த மாதிரி நீங்க எதிர்கொண்டு அதை கடந்து வந்தீங்க, அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்காமா?
1: கணவனை இழந்த பிறகு எனக்கு வந்து எந்த வருமானம் எதுவும் கிடையாது. அப்போது எங்களோட சொந்தக்காரங்கள வந்து பையனை வேலைக்கு விடு, 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான், பையனை வேலைக்கு விடு சொன்னாங்க. அவங்க சொன்ன வாக்கையெல்லாம் கேட்டு என் பையனை நான் வேலைக்கும் விடலை. என் தம்பி எனக்கு வந்து எல்லா இதுவுமே எனக்கு செய்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அது எனக்கு ஒரு சவால் தான். நானும் 4 வரை போல இருக்கேன் என்னொரு சவால் தான் அது எனக்கு. அது
0: கணவரை இழந்த பிறகும் மகனை படிக்க வச்சு இப்போ வந்து 60 வயது கடந்த பிறகும் ரொம்ப உற்சாகமா எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா, வயது முதிர்ந்து விட்டது அப்படின்னு இல்லை, என்றும் இளமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியில வந்து உற்சாகமாக பேசி எங்களையும் இந்த ஒரு உற்சாகப்படுத்தியதற்கு மிக்க நன்றிமா.
1: திருவாசகம் அச்சோ பதிகத்திலிருந்து நான் ஒரு பாட்டு பாடி நிறைவு செய்கிறேன்.

0: திரு சிட்டம்பலம், லாகூர்ல உள்ள விஜயலட்சுமியா வானொலி நிலையத்திலிருந்து பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி.
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
2: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்தினா.

கடந்து போன நொடிகளை மீட்டெடுக்க முடியாது, ஆனால் பிறக்கப் போகும் நொடிகளை அழகாக வடிவமைக்க முடியும். உங்களுக்காக அந்த அழகான நொடிகளை வடிவமைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:47. திரைசை கேட்கலாமா நேயர்களை? நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திலிருந்து சித்துக்குமாரின் இசையில் விக்னேஷ் ராமகிருஷ்ணாவின் வரிகளில் லக்ஷ்மிகாந்த் பாடிய பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: தோழிகளே, உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுடைய ஏதாவது ஒரு முடிவை மாத்தியிருக்கா? அல்லது ஒரு நாள் அந்த பயத்தை தாண்டி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இதை செய்வேன் அப்படின்னு நீங்க எடுத்த ஏதாவது ஒரு முடிவு இருக்கா? அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த அனுபவத்தை எங்களோட இன்னைக்கு பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில ஷேர் பண்ணுங்க. தோழிகளை, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு என்ன தெரியுமா? பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருந்தது அல்லது இருக்கிறது அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 10:52. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையிலினி ஜென்மாற்றினின் இசையில் ஆஷிக்கின் வரிகளில் சித் ஸ்ரீராம் ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்களே, இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்காக விளக்க வராங்க ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். மறக்காம கேளுங்க. நேரம் காலை 10:57 ஆகியாச்சு. திரை இசையில் நிறைவாக வருவது தண்டகாரண்யம் திரைப்படத்திலிருந்து ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில் உமாதேவியின் வரிகளில் கிருஷ்ணராஜ் அனன்யா பட் பாடிய பாடல்.

0: நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய் கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகன், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற இருக்கும் ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் முற்பகல் 11:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101. ஏக்சூர்

நேரம் முற்பகல் 11:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இன்று செவ்வாய்க்கிழமை, குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளம்பர காத்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளமாட்டு நம்ம நேயர்கள் வந்து அவங்களுடைய அன்பை வந்து தங்களுடைய கடிதம் மூலமாக நம்ம குமரி பண்பலைக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. எப்படின்னா, இசை வடிவாக எனக்கு இந்த பாடல் பிடிக்கும், அதை நம்ம குமரி பண்பலையில் தான் கேட்கணும், எத்தனையோ வழிகள் எனக்கு இருந்தாலும் பாடல் கேட்பதற்கு குமரி பண்பலையில் 101 கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் நிறைய பேர் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு யாருடைய கடிதங்கள் மூலமாக பாடல் கேட்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல் பாடல் வந்து என்னன்னா, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. இந்த படத்துல இருந்து நான் தானே பாடல் கேட்டேன்னு நிறைய நேர்களுடைய என்ன கருத்துக்கள் ஓடி இருக்கலாம். ஆனா இந்த பாடல இன்னைக்கு கேட்டுக்கூடிய நேயர் யாருன்னா, திட்டவிளையில இருந்து ஷாபி. இந்த நேயருக்காக இந்த பாடல், முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து முதல் முதலாக

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: குமரி பண்பலை நூற்றாண்டின் நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது முற்பகல் 11:15. அழகான நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி FM 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

குமரி பண்பலை நூற்றோன்ல நேர்கள் வந்து கடித வழி நேர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. சில பாடல்கள் வந்து நம்ம காதுகளுக்கு மட்டுமே கேட்பதில்லை, சில பாடல்கள் வந்து நம்ம நினைவுகளை வந்து தட்டி தட்டி எழுப்போம் அப்படிங்கிற மாதிரியான பாடல்களையும் நம்ம நேர்கள் தந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் அடுத்த பாடல். இந்த பாடல் வந்து ஒரு அன்பு அப்படின்னா அதுக்கு சமயங்கள்ல வந்து பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் ஒன்றும் தேவையில்லை, சில நேரம் வந்து ஒரு பார்வையே போதும், அந்த மாதிரியான ஒரு மென்மையான ஒரு இசை போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். அண்ணா நகர் முதல் தெரு, இந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் யார் அப்படின்னு சொன்னா, செட்டியார் மடத்திலிருந்து சி மணிகண்டன். இந்த நேயருக்காக இந்த பாடல் இப்ப நாமளும் அதை சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

அதாவது பெண்களோட வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறணும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, யார் என்ன சொல்லுவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, இந்த மாதிரி ஒரு நினைப்பு எப்போவுமே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். வெளியே போனாலே ஏகப்பட்ட சிந்தனைகள், அதுவும் சிந்தனை வந்து ஒரு பயமாக கூட இருக்கலாமோ, அந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையா இருக்குதோ அப்படின்னு எப்போவாவது நினைச்சிருக்கீங்களா? அல்ல, எனக்கு அந்த பயம்லாம் இல்லை, அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வாங்க 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சிக்கு வந்து பேசுங்க. பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற பயம் எனக்கு கிடையவே கிடையாது, அது ஒரு தடை தான், அந்த தடையை நான் தகர்த்தெறிஞ்சிட்டேன், அந்த மாதிரி கூட நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரக்கூடிய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம், 0465 2 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். மேலும் ஒரு மொபைல் எண்ணுக்கு 890 32 570 39. கண்டிப்பா வாங்க, உங்க குமரி பண்பலையோட உங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க.

பண்பலை நூற்றோன்ல நேர்கள் குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில கடித வழி நேர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் வந்து ஒரு மலரோட பயணம். ஒரு மலரோட பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்முடைய நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. அதோட மனத்தை போல நம்முடைய நினைவுகள்லையும் நல்ல தடம் பதிச்சு இருக்கு அப்படின்னு சொன்னா திரைப்பட பாடல்கள் தான் இல்லையா. அதே போல ஒரு குழந்தை பருவம் அப்படின்னாலே கவலைகள் இல்லாத, சிரிப்பு கள்ளம் இல்லாத, அன்பு கனவுகள் நிறைந்த ஒரு அழகான உலகம். அந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரப்போகுது இந்த பாடல், ஒரு மலரின் பயணம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

0: ஆடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர். கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram angioplasty open heart surgery pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously super specialty hospital.

நியாயப்படுத்துகின்றோம் நேர்களே. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். கண்டிப்பா கேளுங்க நேர்களே, மறக்காம நேரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் நமக்கு வரி பண்பலை 101.

எல்லா கடிதங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் திரைப்பட பாடல்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மறி பண்பலை நூற்றோன்ல கடித வழி நேயர் விருப்ப பாடல்களாக. அடுத்த பாடல் குலமகள் ராதை. இந்த திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள், கட்டிமாங்கோடு இந்த இடத்துல இருந்து எஸ் அன்பழகன், இந்த நேயர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இந்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்தில் இருந்து.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112க்கும் அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து

0: நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் முற்பகல் 11:35. கடித வழி நேர விருப்ப பாடல்களில் அடுத்த பாடல் எந்த பாடலாக இருக்கோ அது என்னுடைய பாடலாக இருக்குமோ அப்படின்னு நிறைய நேர்களுடைய எண்ணத்தில் வந்துட்டே இருக்கும். இந்த பாடல் வந்து ஒரு தெய்வத்தின் அருளால் நிறைந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். மனதின் நம்பிக்கையும் நாவில் இறைநாமமும் செவிகளில் இனிந்த இனிய இசையும் ஒரே நேரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். தலைவா தவப்புதல்வா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து இடம்பெற்ற திரைப்படம் அகத்தியர். இந்த பாடலை நான் தான் விரும்பி கேட்டேன் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் சொல்லியிருக்கும். இந்த பாடல் வந்து சென்னை பாரி நகர்லேருந்து எம் சுபா இவர்களுக்காக இந்த பாடல்.
1: தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜ

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,

0: பூத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு பயணம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவுடன். இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் செல்ல பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து நமது குமரி பண்பலை 101 இன்று 7:30.

நினைவுகளின் பாதையில் இசையோடு ஒரு பயணம். இது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். சில பாடல்களை கேட்டோடனே மனசு அப்படி வந்து பழைய நினைவுகளுக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் அடுத்த பாடல். இந்த பாடல் வந்து மெல்லிசையின் இனிமையையும் வரிகளின் அழகும் குரலின் மென்மையும் சேர்ந்தால் ஒரு பாடல் மட்டுமல்ல, ஒரு 1000 நினைவுகளை தரக்கூடிய ஒரு பாடல். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் கோட்டார் கம்போளம் ரோடு கே மகேஸ்வரி. இது உதயகீதம் திரைப்பட பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

குமரி பண்பலை நூற்றாண்டில் நேர்கள் கடித வழி நேர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. கடித வழி நேர் விருப்ப பாடல்கள்ல அடுத்த பாடல் வந்து, சில பாடல் வந்து அன்பை மட்டும் சொல்லாது, காற்றோடு சேர்ந்து ஒரு காலத்தையே நம்ம நினைவுக்கு கொண்டு வரும். ஒரு மென்மையான இசை, மனதை வருடும் வரிகள், கேட்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் இப்போதான் புதுசாக கேட்கறது மாதிரி தோணும். அந்த மாதிரியான இனிமையான பாடல்கள் இன்றும் நிறைய இருக்கின்றன. ஆனால் முன்னாடி உள்ள பாடல்கள் வரிசையில் இந்த பாடல் வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். 1989 வெளியான இந்த திரைப்படம் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேரம் முற்பகல் 11:54. கடித வழி நேர விருப்ப பாடல்ல என் பாடல் போச்சு, என் பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. வெள்ளிச்சந்தையிலேருந்து ரூபா கிறிஸ்டோபர் அவங்க கூட பாடல் தான் வந்து வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து இப்ப கேட்டு முடிச்சோம். அடுத்த பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் தான் நிறைவான பாடலாக வரம் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சுவாமியார் மடத்திலிருந்து எஸ் குமார்.

0: குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை காற்றோடு கலந்து நம்ம இவருடைய இனிய பாடலின் பயணம் இதோடு நிறைவு பெறுகிறது. இது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கடிதம் அனுப்பி பாடல் விரும்பி கேட்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கடிதம் எழுத வேண்டிய முகவரியை சொல்றோம். நிலைய இயக்குனர் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் பிரிவு அகில இந்திய வானொலி நிலையம் கோணம் நாகர்கோவில் 4 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதினா போதும். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை.

0: திருநெல்வேலி. உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: குமரி பண்பலை நூற்றாண்டில் இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. இந்த நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது நேரலை. 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறை, மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 5:00 முல்லைச்சரம், 1:00 இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம், 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார், 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி, இதில் செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை, தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நேரல் கேட்டீர்கள்.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

ஞாபகப்படுத்திக்கிட்டோம் நேர்களே ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில் வந்து பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திக்கின்றோம். 0465 இணைப்பு எண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். இது உங்கள் பண்பலை, உங்கள் மனதிற்கு இதமான பண்பலை. நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இன்னும் சில கணப்பொழுதில் ஆங்கிலத்தில் செய்திகள். மீண்டும் இணைவோம் 12:10 மனம் நனையும் மதுரமலை நிகழ்ச்சியில்.

திரையரங்குகளை அலங்கரித்த குமரிப்பெண் திரைப்பட பாடல். பி பி ஸ்ரீனிவாசின் உற்சாக குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் எக்ஸலண்டான மங்களமூர்த்தி அவர்களின் அகார்டிங் வாசிப்பில் வேகமான உத்வேகமான விவேகமான மனம் ஜாலியாக மாற சோகம் தீர்க்கும் இந்த பாடல் இப்போது நமது குமரி பண்பலை 101 இல்.

கதைக்கு சுமத்திர பொதி சொந்தமோ, நாக்குக்கு ஆயுதம் மொழி சொந்தமோ, நாலு காலு தொருவால் சொந்தமோ, ஜாவ்ரே ஜா.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: குமரிப்பண்டலை நூற்றாண்டின் நேர்களை போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் மதியம் 12:15. உங்கள் ஞாபகங்களுக்கு இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் செல்ல பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணம்மான் அவர்களின் உரை, ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம், நிகழ்ச்சி நமது குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க. இன்றிரவு 7:30 நேயர்கள் இணைந்துள்ள இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சி.

திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டே இருக்கும் குமரி பண்பலை 101. 1967 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் மேலை நாட்டு கருவிகள் இசைக்க டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்கள். மெட்டுக்கு உயிர் கொடுத்த மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் மறக்க முடியாத இசை கேட்பதற்கு மட்டுமல்ல உணர்வதற்காகவும் என்று நிரூபித்த பாடல் இந்த பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்று மதியம் 12:50 இன்னும் கொஞ்ச நேரத்தில் நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இன்னைக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பக்கவாதம் என்றால் என்ன அப்படின்னு விளக்குகிறாங்க ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். கண்டிப்பா கேளுங்க நேயர்களே, பக்கவாதம் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு வந்து பாத்துருப்போம், அது எதனால வருது, ஏன் வருது, எந்த மாதிரி விஷயங்கள்னால வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அததான் உங்க குமரி பண்பலை நோட்டு வந்து உங்களுக்காக தந்துட்டே இருக்கு. தினமும் மதியம் 12:50 இன்றும் பலம் பெற காத்திருக்கின்றது 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

இளமலை நூற்றாண்டிலிருந்து நேர்கள் மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை நிகழ்ச்சியில திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. ஏசி திரிலோக் சந்தர் இயக்கத்தில் 1966 இயற்கை எழிலை வண்ணத்திரையில் ஜொலிக்க வைத்த அன்பேவா திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வாலிப கவிஞன் வாலியின் துள்ளல் வரிகளில் வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான பயணமாக கொண்டாடும் பாடல் இந்த பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.

வாழ்க்கையில பயம் இருக்கும், ஆனா எதுக்கு எடுத்தாலும் பயம் அப்படின்னா அது வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்த படிக்கு நம்ம போக முடியாது இல்லையா. குறிப்பா வந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் இருக்கும், ஆனா குறிப்பா பெண்களோட வாழ்க்கையில மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்குதா? அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடையா இருந்துச்சு, ஆனா இப்போ அதை நான் பெருசா எடுக்கல, நான் அந்த தடையை மீறி வந்துட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வாங்க. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேர்ல நிகழ்ச்சிக்கு வாங்க, வந்து போல்டா பேசலாம். எனக்கு வாழ்க்கையில வந்து எந்த தடையுமே இல்லை, யார் என்ன நினைச்சாலும் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த படிக்கு நான் முன்னோக்கி போயிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். இதுக்கு நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திக்கின்றோம். புதிய நேயர்களுக்காக இந்த ஞாபகம் ஊட்டுதல், 0465 இணைப்பு எண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணையும், 290-722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணையும் நீங்க வரலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று வந்து பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நிறைய கேள்விகளோட நம்ம அறிவிப்பாளர்கள் காத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த பதில்களை சொல்லலாம், தெரியாத பதில்களை அவங்களே சொல்லுவாங்க, நிறைய விளக்கங்களும் தருவாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா எல்லா நேயர்களும் கேளுங்க, பங்கேற்காத நேயர்களும் நிகழ்ச்சியை கண்டிப்பா கேட்கலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல நம்ம குட்டி சுட்டிஸ்க்கான இரவு பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டுட்டே இருப்பீங்க. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை கூட இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோட உங்க குட்டி சுட்டீஸ் ரெடி பண்ணி பேச வைக்கலாம், நீங்களும் ரசிக்கலாம். உங்க குட்டி சுட்டீஸ் வீட்டுல மட்டும் பேசினா போறாது இல்லையா, நம்ம குமரி பண்பலையிலயும் பேசணும் இல்லையா, கண்டிப்பா வந்து அவங்கள பேச வைங்க. இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில உங்க குட்டி சுட்டீஸ பறக்க விடுங்க. கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101.1 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சி. நேரம் 12:30 நெருங்கியாச்சு. இந்த நேரத்துல அடுத்த பாடல் எந்த பாடலாக இருக்கும் அப்படின்னா, 1967 எம் கிருஷ்ணன் அவர்கள் இயற்றிய ரிக்ஷாக்காரன் திரைப்பட பாடல். கவிஞர் வாலியின் ஆணிப்பொன் தேர்கொண்டு மாணிக்க சிலை வடித்த பாடல் இந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் அற்புதமான இசை ஜாலம், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் தேன் கலந்து ஆட்சி செய்து புரட்சி செய்த பாடல் இந்த பாடல்.

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

0: பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர்போல் பறித்தி.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவர்

மனம் நனையும் மதுரமலையில் நிறைவான பாடலாக பி மாதவன் இயக்கிய தெய்வத்தாய் 1964 திரையிடப்பட்டது. துணைவனின் கேள்விக்கு பெண் இவள் ஆனந்தமாய் பதில் சொல்லி பாடுவது போன்ற கவிஞர் வாலியின் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் எஸ் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சபையில் சாரலிசை நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்பிரமணியன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101, உங்கள் மனதிற்கு இனிய பண்பலை.

அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜு, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள்

0: காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
1: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன். 436 ரூபா கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபா காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன், அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் சிஏஎஸ்எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 12:51. நலமாய் வாழ பண்பலை 101 இணைவோம் இப்பொழுது.

0: நலமாய் வாழ்வோம்.
1: பக்கவாதம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
2: நம்ம நார்மலா ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா பிரெயின் அட்டாக். பக்கவாதத்தின் அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா, நல்லா இருக்க பேஷண்ட்டுக்கு திடீர்னு கை கால் செயலிழப்பு, அப்படி இல்லைன்னா பேச்சில் தடுமாற்றம், வாய் ஒரு பக்கமா இழுத்துட்டு போறது, வாய் கொளறி கொளறி பேசுறது, இதெல்லாம் பக்கவாதத்தின் முக்கியமான அறிகுறிகள். இது போக நடக்கும்போது நடையில் தடுமாற்றம், தலை சுற்றல் மற்றும் முழுங்கிறது கஷ்டம், புறைக்கேறுதல், இதெல்லாம் வந்துட்டு பக்கவாதத்தின் முக்கியமான அறிகுறிகள். இது போக ஒரு கையும் காலும் மறுத்து போறது, அல்ல ஒரு பக்கமா உணர்ச்சி இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே நிமிடத்திற்குள் அல்ல மணி நேரத்துக்குள் வந்து நடக்கணும். அப்படின்னாதான் அது ஸ்ட்ரோக். இப்ப ஸ்ட்ரோக்ல என்ன வகைகள் இருக்கு? ஸ்ட்ரோக்ல ரெண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு வந்துட்டு மூளைக்கு போற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதல், அதனால வர ஸ்ட்ரோக் பேர் வந்துட்டு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். 80% ஸ்ட்ரோக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி மூளையில போற ரத்த குழாயில அடைப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய ஸ்ட்ரோக். ரெண்டாவது வகையான ஸ்ட்ரோக் வந்துட்டு மூளைப்புற ரத்த குழாய்கள் வெடித்து ரத்தம் கசிதல்னால வர ஸ்ட்ரோக். இது ஆங்கிலத்துல வந்துட்டு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக் வர்றதுக்கான காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து மாற்றக்கூடியவை, இன்னொன்னு மாற்ற முடியாதவை. மாற்ற முடியாதவைனா நம்மளோட வயது, பாலினம், மரபணுக்கள், இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது. வயதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயது ஆக ஆக ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் வந்து அதிகம். பாலினம்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஆண்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் ரிஸ்க் சதவீதம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள வந்துட்டு ரிசர்ச்ல என்ன சொல்லுதுன்னா, பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலண்டா வந்து ஸ்ட்ரோக் ரிஸ்க்ல அதிகமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நவீன ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக மரபணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா குடும்பத்துல வழி வழியா ஸ்ட்ரோக் வரும். இது போக மாற்றக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி இன்மை, ஸ்மோக் பண்றது, அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸ்ட்ரோக் வருவதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவு முறை, அதிகமா காய்கறிகள் சாப்பிடணும், பச்சை காய்கறிகள், புரத சத்துக்கு வந்துட்டு சுண்டல், பயிர் வகைகள், நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய சிக்கன், மட்டன், அதெல்லாம் குறைந்த சதவீதத்துல எடுக்கணும். மீன் வந்து நிறைய சாப்பிடலாம். எப்பயுமே நம்ம வந்து அளவான உப்பு உபயோகிக்கணும். உப்பு அதிகமா உட்கொள்றதுனாலதான் நமக்கு பிரஷர் வரும். அப்ப பாதி உப்பு சாப்பிடும் போது பிரஷர் வந்துட்டு குறைவா இருக்கும். பிரஷரை நம்ம கட்டுப்படுத்தணும்னா ஸ்ட்ரோக்ல வந்துட்டு அடைப்பு சம்பந்தமான ஸ்ட்ரோக்கும் வராது, ரத்த அழுத்தம் கூடி ரத்த நாணங்கள் வந்து வெடிச்சு செதற ஸ்ட்ரோக்கையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இது வந்து உணவு முறை. அப்புறம் டெய்லி வந்துட்டு உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சினா ஒரு பிரிஸ்க் வாக்கிங், ஜாகிங், அந்த மாதிரி டெய்லி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம ஸ்ட்ரோக் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அது போக சுகர் பிரஷர் இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்தணும். ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாம இருக்கிறதும் அதிக உப்பு போட்டு சாப்பிடுறதும் ஒண்ணுதான். சுகர் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, கலரான வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிடாம இருக்கணும். சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து ஆப்பிள், கொய்யாப்பழம் சுகர் அதிகரிக்கிற தன்மையை குறைக்கும். சுகர் அதிகரிக்கிற தன்மை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரோக்கோட ரிஸ்கும் குறையும். இது மூலமா வந்து நம்ம சுகரை கட்டுப்படுத்தி ஸ்ட்ரோக்கை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்ப ஸ்ட்ரோக்குக்கான ட்ரீட்மெண்ட் பத்தி பார்ப்போம். நான் மேல சொன்ன அறிகுறிகள்ல ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தா உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் டைம் இஸ் பிரெயின் சொல்லுவோம், அதாவது நேரம் தான் மூளை. பக்கவாத சிகிச்சையில வந்துட்டு முதல் சில மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானவை. இத கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம், 4.5 மணி நேரம். நவீன சிகிச்சையில ரெண்டு வகையான சிகிச்சை இருக்கு. ஒன்னு வந்துட்டு த்ராம்போலைசிஸ் சொல்லுவோம், இன்னொன்னு வந்து மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். த்ராம்போலைசிஸ்னா 4.5 மணி நேரத்துக்குள்ள வந்தா உறைந்திருக்க கிளாட்டை வந்து கரைக்கிறதுக்கான மருந்து போட்டு அந்த கிளாட்டை வந்துட்டு கரைச்சி திரும்பவும் பிரெயினுக்கு போற பிளட்டை வந்து சீர்படுத்தலாம். இன்னொரு நவீன சிகிச்சை என்னன்னா மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, துளையில வந்து ஒரு துளை போட்டு அது வழியா உள்ள வந்துட்டு ஒரு ஒயரை விட்டு மேல போய் இருக்கிற அந்த ரத்த உறைவை கீழே எடுத்துட்டு வந்துருவாங்க. இது வந்து 6 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும். இந்த ரெண்டு நவீன சிகிச்சைகள் பண்ணா நோயாளிகள் இயல்பு நிலை திரும்பலாம். ஃபைனலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பக்கவாதத்தின் அறிகுறிகள் கண்டதும் பார்க்கலாம், சிறிது நேரம் கழித்து ஆஸ்பத்திரிக்கு செல்லலாம், அந்த மாதிரி காத்திருப்பது மிகப்பெரிய தவறு. ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு வந்து வர வேண்டும்.
1: பக்கவாதம் என்றால் என்ன என்று விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தோழிகளை, உங்களுக்காக இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதே.

0: 4 0 என்ற எண்ணிற்கோ 2 9 0 7 2 2 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 1.
1: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
0: சாதிக்க துடிப்பவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வைரம். அந்த வைரத்தை மெருகேற்றுவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 12:57. நேர்கள் இப்பொழுது லவ்வர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம். ஷான் ரோல்டன் இசையமைத்து பாடியிருக்கார். அவரோடு இணைவது மோகன் ராஜனின் வரிகள் மற்றும் மேகா அகர்வாலின் குரல்.

0: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? நம்ம பூமியில 70% கடல் தான் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அந்த கடலுக்குள்ள வருஷத்துக்கு சுமார் 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பைகள் சேருதுன்னு நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்த்துருக்கோமா? கண்டிப்பா இல்லை இல்ல. கடலுக்குள்ள போய் அந்த குப்பைகளை சுத்தம் செய்யறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. ஆனா இப்ப அதை எளிமையாக்க வந்திருக்கு ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கடலுக்குள்ள இருக்கிற குப்பையை இந்த ஏஐ எப்படி கண்டுபிடிக்குது, அது எப்படி வேலை செய்யுது, அதை பத்தி தான் இன்னைக்கான செய்தி தெரியுமாவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். கடல் குப்பைகளை

0: ஏஐ பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் வந்து 2019-2020 ஆண்டுகளிலேயே தீவிரமாக தொடங்கிட்டான். குறிப்பாக ஐரோப்பிய விண்வெளி முகமை, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் நெதர்லாந்தை சேர்ந்த ஓஷியன் கிளீனப் போன்ற அமைப்புகள் தான் இந்த ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கான முன்னோடிகள். அது மட்டுமில்ல, சி கிளியர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்வதேச குழு கடலுக்கு அடியில நீந்தி சென்று குப்பைகளை மட்டுமே கண்டறிந்து சேகரிக்கும் ஏஐ ரோபோக்களை உருவாக்கி சோதிச்சும் வருதான். இந்த மாதிரி சோதனை எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டா, மத்திய தரைக்கடல், பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் மற்றும் ஜெர்மன் குரோஷியா நாடுகளின் கடலோர பகுதிகளில் இந்த சோதனைகள் அதனுடைய பயன்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த ஏஐ எப்படி வேலை செய்யுது, இந்த ஏஐ ரோபோக்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? செயற்கைக்கோள்கள் மற்றும் ட்ரோன்ஸ் மூலம் கடலின் மேற்பரப்பில் மிதக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளின் படங்களை ஏஐ வந்து பகுப்பாய்வு செய்தான். அதே மாதிரி கடலுக்கு அடியில் செல்லும் ஏஐ ரோபோக்கள் கம்ப்யூட்டர் விஷன் தொழில்நுட்பம் மூலமா மீன்களையும் தாவரங்களையும் விட்டுட்டு பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் உலோக குப்பைகளை மட்டும் துல்லியமா கண்டறிஞ்சு சொல்லுதான். எந்தெந்த இடங்கள்ல குப்பைகள் அதிகமா அடர்த்தியா இருக்குன்னு ஏஐ வந்து ஒரு வரைபடத்தையே உருவாக்கி நமக்கு தந்துரும். இதனால மனிதர்களுடைய வேலை வந்து ரொம்பவே மிச்சமாயிருது. ஏன் தெரியுமா? எந்த இடத்துல குப்பைகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நாம போய் அதை கிளீன் பண்ணா போதும், எல்லா இடத்துலயும் கடலுக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் போய் தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மூணாவதா, எந்தெந்த இடங்கள்ல குப்பைகள் ரொம்ப அதிகமாக சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயனை வந்து ஏஐ ரோபோக்கள் நமக்கு கொடுத்துறதுனால மனிதர்களுடைய நேரம் வந்து ரொம்பவே மிச்சப்படுது. எதிர்காலத்தில் இதன் பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? 2030க்குள்ள மனிதர்களின் உதவியே இல்லாமல் தானாகவே கடல்ல ரோந்து சென்று ஏஐ மூலம் குப்பையை கண்டறிந்து அதை அள்ளி கரைக்கு கொண்டு வரும் முழுமையான ரோபோட்டிக் அமைப்புகள் வரவிருக்குதான். அதாவது ஒரு ரோபோக்க இதுக்காகவே இந்த கடல்ல உள்ள குப்பையை வந்து அள்ளிட்டு போறதுக்காகவே நிறைய ஏஐ ரோபோக்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோபோக்கள் கடல்ல ரோந்து போய் எங்கெல்லாம் குப்பை இருக்கோ, இப்ப மனிதர்கள் நாம எல்லாருமே சேர்ந்து அந்த குப்பையெல்லாம் சேகரிச்சு கொண்டு போய் கூட்டுறோம் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த நம்ம செய்ய வேண்டிய வேலையை இந்த ஏஐ ரோபோக்கள் செஞ்சு கடற்பரப்பை ரொம்பவே சுத்தமா வச்சுக்குமா. அது மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பிளாஸ்டிக் எந்தெந்த கடல் உணவுகள்ல சேருது அப்படிங்கறதையும் கண்டறியும் அளவிற்கு ஏஐ சென்சார்கள் உருவாக்கப்பட்டு வருதான். எதிர்காலத்துல கடல் மாசுபாட்டை குறைக்க மனிதர்களை விட இந்த ஏஐ ரோபோக்கள் தான் மிகப்பெரிய அளவுல உதவ போகுது அப்படின்னு நாம எல்லாரும் நம்பலாம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனிதனின் தவறை திருத்த பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு உண்மையான விஷயம் இல்லையா? ஸோ ஏஐ தான் கடலை சுத்தப்படுத்துதே, நாம போய் கடலை கொண்டு குப்பையை கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே குப்பையை கொட்டாதீங்க. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், கடலை பாதுகாப்போம்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை பொழுது மரியான் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் தனுஷின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேரம் பிற்பகல் 1:10. அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த அனைத்து தோழிகளுக்கும் வணக்கம். இது உங்களோட செல்லமான ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன தெரியுமா? நாம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில கடந்து வந்த அல்லது இன்னைக்கும் பயந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான், பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது. நாம ஒரு முடிவு எடுக்க போறோம், அடுத்த நொடியே மனசுக்குள்ள ஒரு குரல் வரும். என்ன குரல் தெரியுமா? இதுக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்க, சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பத்தி தப்பா பேசுவாங்களா, தப்பா பேசிட்டா நாம என்ன பண்றது, அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மண்டிக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த கேள்விகளுக்கு பயந்தே நாம நிறைய

0: விஷயங்கள் நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டுருப்போம், நிறைய வாய்ப்புகளையும் தவற விட்டுருப்போம். அதை பற்றி மனம் திறந்து பேச வாங்க நம்ம ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சிக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0465 2 என்ற முன் இணைப்பு என்னோடு 2602 4 என்ற எண்ணிற்கோ 2907 2 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2507-3939. தலைப்பு கொடுத்ததும் அவ்வளோ தோழிகளும் லைனில் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா எல்லாருமே இந்த சூழ்நிலையை தாண்டி தான் வந்திருப்போம். ஸோ முதல் தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? பூதப்பாண்டியிலேருந்து லட்சுமிமா. சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க. நீங்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை தாண்டி தான் வந்திருப்போம் இல்லையா? அப்போ நீங்க வந்து எந்த எப்படி எந்த சூழ்நிலையில உங்களை வந்து தடுத்தாங்க, நீங்க அப்புறம் போங்கடா நானே என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வந்தீங்க?
1: கொஞ்ச நாள் ஆயிடுச்சு.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? லைன் கிடைச்ச உடனே ஒரே சந்தோஷம்
2: தான்.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? நீங்க ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து எப்படி தாண்டி வந்தீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதை செஞ்சே தீருவேன்னு சொல்லி வேலைக்கு போனது. ஓ சூப்பர்.
2: வேலைக்கே போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க மேம். ஆனா எனக்கு வேலைக்கு போனா சரியாகும், அப்பதான் நமக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சுறது. அதனால நான் சாதிச்சே தீருவேன்னு சொல்லி
0: எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சூப்பர். அதனால நீங்க வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. வணக்கம். நல்லா இருக்கும். யார் நலம் விசாரிப்பது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுங்கான் கடையில இருந்து ராதா. ராதாமா, தலைப்பு கேட்டீங்களா? கண்டிப்பா எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் முன்னாடி வந்திருப்போம். ஆனா நீங்க வந்து கஷ்டம் முன்னாடி வரத வந்து நிறைய பேர் தடுத்திருப்பாங்க. நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, எல்லாரும் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சொந்த முயற்சி தான். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, தெளிவா கேக்கல. சரிம்மா, ஓகே, நன்றிமா.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு

0: முறிவு மருத்துவமனை தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் பிற்பகல் 1:17 ஆகியாச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம சூப்பரா ஒரு டாபிக் கொடுத்திருக்கோம். பெண்களின் வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எவ்வளவு பெரிய தடையா இருக்கு, இதுதான் டாபிக். அதாவது நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுல ஆரம்பிச்சு, நமக்கு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுக்கிறது, வேலைக்கு போறது, ஏன் நம்மளுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு யோசிச்சே நம்மளுடைய லைஃப் எல்லாமே வேஸ்ட் ஆக்கிடுறோம். சோ மத்தவங்களுக்காக வாழும் வாழ்க்கையில நாம நம்ம வாழ்க்கையை வாழவே மறந்துடுறோம் இல்லையா. அதை பத்தி தான் நம்ம எல்லாருமே இப்போ பேசிட்டு இருக்கோம். அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
5: நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கோம்.
4: சொல்லுங்க. எங்களுடைய புண்ணியத்திலயா? சரி சரி, காத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க, யார் பேசுறீங்க முதல்ல? காரவளையில இருந்து லட்சுமி தங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தடை வந்துச்சு? நீ எதுக்கு பிள்ளைய படிக்க வைக்கிற அப்படின்னு எல்லாரும் வீட்டுல நிறைய கஷ்டப்படுறவங்க வீட்டுல எல்லாருமே இந்த கேள்வி வந்துடும் இல்லையா.
5: வீட்டுல உள்ள பிள்ளைகள் வளர கூடாதா?
4: நீங்க அதெல்லாம் தாண்டி பிள்ளை நான் படிக்க வச்சே தீர்வேன். படிக்க வச்சிட்டீங்க.
5: எப்படியாவது ஒரு புகழ்பெற்ற இடத்துல பிள்ளைகள் உட்கார்ந்துட்டாங்க, எல்லாரும் நல்ல நல்ல இடத்துல உட்கார்ந்தாங்க.
4: இப்ப வந்து அவங்க யாரும் பேச முடியாதுல்ல உங்கள்ட்ட, நீ நம்ம சொல்லது.
5: இப்ப எல்லாரும் ஆகா எப்படி படிக்க வச்சா, இந்த மாதிரி நிறைய அதுவும் அனுபவிச்சேன்.
4: சூப்பர்.
5: கூட மேடம் சமயப்பு டீச்சர், இந்த சமயப்பு நடத்த கூடாது, நீ கூட எத்தனை பேர் போட்டி போட்டி என்ன பாடுபடுத்த.
4: ஆனால் நீங்க வந்து நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கீங்க. சூப்பர். நன்றி.
5: நிறைய இடத்துல யார் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய நேர்மை பார்வை நான் தெளிவா இருப்பேன் மேடம்.
4: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி.
5: போத்து ஒரு போத்தவும் போட்டும் கண்ணனுக்கு.
4: நன்றிப்பா, நன்றி. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். ராஜேஸ்வரிமா சொல்லுங்க. கண்டிப்பா நீங்களும் நிறைய தடையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்களே. அதுல ஒரு முக்கியமான விஷயம், நான் எல்லாருமே தடுத்தாங்க, நான் தாண்டி வந்துட்டேன், இப்ப ஜெயிச்சு காட்டிட்டேன்.
6: எல்லாரும் தடுத்தாங்க மேடம். தடுத்ததுலயும் நான் முக்கியமான விஷயம் நான் ஒண்ணு சொல்லியேன். நான் 28 நான் தடைகளை எல்லாம் தாண்டி இப்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் மேடம். காரணம் நான் சொல்லி தரேன். எனக்கு நம்ம அம்மா அப்பா நமக்கு ஆசைப்பட்டு பொண்ணு பொறுத்து பொண்ணு செய்து போடுவாங்க. பிள்ளை பொட்ட பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா ஆசைப்பட்டுதான் பொண்ணு செய்து போடுவாங்க
4: தெரியுமா?
6: அதே போல நான் எனக்கு எங்க அம்மா அப்பா எனக்கு ஆசைப்பட்டு நான் கேட்டது எனக்கு கம்மதி ஜீனி கேளுறேன். அப்ப என் அம்மா அப்பா கம்மதி ஜீனி கேளுக்கு எனக்கு கல்யாணம் நேரமா அந்த கம்மதி ஜீனிக்கு நான் அந்த கம்மதி ஜீனிக்கு நான் அழிச்சவே மாட்டேன். அப்படிப்பட்ட நகை நான் போட்டு நகை போட்டதுல நான் அதுல வந்து என்ன வந்து தடுத்தேன். நான் சொன்னது உங்களுக்கு வேண்டி நான் போடுறேன், எனக்கு வேண்டி போட்டுருவேன். ஏன்னா அம்மா அப்பா ஆசைக்கு எனக்கு அந்த காரணமே செய்திருந்த நகை நான் அதான் கலத்தவே
4: மாட்டேன். ஓ சூப்பர், எனக்கு பிடிச்சத நான் செய்வேன், அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? இதுல இதுல வந்து மத்தவங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லையே, நான் தானே ஏன் நகை தானே
6: போடுறேன். உங்க காத்துல உங்க கழுத்துல அது எனக்கு உடம்புல தொங்குதாவே நான்
4: பாத்துக்கிடுவேன்,
6: நீங்க பாக்க வேண்டிய அவசியமே கிடையாது
4: அப்படின்னு.
6: இன்னைக்கு பேசுங்க போட்டு நீ மேலால் கதைய பத்தி என்கிட்ட பேசக்கூடாது
4: அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு போடு போட்டீங்க.
6: பத்து படம் எனக்கு நீங்க கண்டு உதவுங்களா.
4: சரி.

0: சூப்பர்மா, நன்றிமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயாம்மா சொல்லுங்க.
1: சொல்லுறவங்க சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க மேடம், அத மற்றவங்க வளர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அதை கேட்டுனோம் நம்ம நிம்மதியை தொலைச்சிருவோம். நம்ம வீட்டு சூழ்நிலையை கண்டிப்பா கேட்டுதான் நடக்கணும்.
0: ஏன்னா
1: நமக்குள்ள இருக்க நிலைமைகள் நமக்குதான் தெரியும். நம்ம இந்த இதை எடுத்தா அதுல நல்லதும் கெட்டதும் இருக்கிறத நம்ம கூட இருக்கவங்கதான் அனுபவிப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்டுதான் செய்ய முடியும். இந்த மாதிரி தடைகள் எல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல இருந்ததுனால இன்னைக்கு எங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கு. சாப்பாட்டுக்கே ஒரு வேளைக்கு வழி இல்லாத சூழ்நிலையில பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய நிலைமையில இருந்தவங்களை கூட படிக்க வைங்க. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்ல படிக்கணும், அவங்களால முடியாட்டம் நாலு பேர் உதவியோடி படிக்க வைங்க. இந்த மாதிரிதான் மேடம் நான் நினைக்கன்னு சொல்லுவேன். அதே போல என் ஃபேமிலிலயும் ஒருத்தவங்க எப்படிலாம் அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு ரெண்டு குழந்தைங்களால நல்லா கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாத அறியா வயசுல ஒரு சின்ன வயசுல திரு குழந்தை திருமணம் போல பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்துல அவங்க பட்ட கஷ்டமும் அவங்களோட கண்ணீரும் நான் பார்த்து பார்த்தே இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில இப்படி ஒரு அடிமைத்தனம், கல்யாணம்னு ஒரு இதுல அந்த கயத்துக்காக இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை ஏன் வாழணும்னு பார்த்து வளர்ந்தாங்க. அந்த அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஒரு தொழில் படிச்சாங்க, டெய்லரிங் படிச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுகள் எல்லாம் பண்ண அளவுக்கு எல்லா ஒர்க்குமே அவங்களுக்கு தெரியும். டீச்சராட்டு இன்னைக்கு அந்த நிலைமையில உயர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 69 வயசு ஆகுது மேடம்.
0: நல்ல விஷயம்,
1: சொல்லி கொடுக்கறேன்
0: கண்டிப்பா.
1: ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு இழந்து தவிர்த்து இனி நம்ம வளர்க்க போற ஜெனரேஷனுக்கு அதை ஊட்டிதான் வளர்க்கறேன். ஏன்னா நம்ம எவ்வளவு தவிப்பு தவிக்கும்
0: அன்னைக்கு,
1: இவ்வளவு திறமை இருந்து நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இன்னைக்கு உள்ள அந்த ஒரு பிம்பம் வந்து இன்னைக்கு வெளியாகும் பிள்ளைகள் மூலம்.
0: சரிம்மா,
1: அவ்வளவு தைரியத்தை கொடுத்து இன்னைக்கு இது பண்ண மேடம்.
0: நன்றிம்மா, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: என்ன
0: சொல்றது, நான் படிச்சே
2: தேருவேன்.
0: சரி,
2: ஆனா எங்களுக்கு வந்து ஒரு நாள் காய்ச்சல்னா கூட காய்ச்சல் வந்து மருந்து வந்து பள்ளியத்துக்கு அனுப்பிடுவேன். எங்க அப்பா நான் படிக்கல, அதனால என் பிள்ளைகளை
0: படிக்க வச்சே தேருவேன்.
2: ஏதாவது நாங்க வந்து வளர்ந்தது ஒரு கிராமம், இங்க ஏர்வாடிக்கு வந்து எங்க அக்கா கல்யாணத்துக்கு எல்லாம் இங்க வந்தாச்சுன்னா எங்க சித்தி பெரியம்மா என்ன சொல்றேன்னா, பொம்பளை பிள்ளைல என்ன படிக்க வைக்கியா, வேலையா இல்ல, அந்த வயசுல கட்டி விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுல எங்க அம்மா என்ன அதுவும் படிக்கதான் செய்யணும்.
0: சரி, உங்க அம்மா வந்து யாரு என்ன சொன்னாலும் நான் என் பிள்ளை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க?
2: எங்க அக்கா கல்யாணத்துக்கு இங்க வந்தேன், அங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு திங்கள்தான் பள்ளியிடத்துக்கு போனோம்னு நீங்க அந்த எங்க கிட்ட எல்லாரும் யாம படிச்சு இருந்து கிடைக்கிறோம் போவேன் தவறா கழிச்சு போலாம் என்ன கழிச்சு போயே தேருவேன் அப்படிங்க. எனக்கு கூட ஆளு எனக்கு கிராமத்துல
0: இருந்தா
2: எங்க அண்ணன் வந்துச்சு, எங்க அண்ணன் தானும் ஊர்ல போய் படிச்சோம். எங்க அம்மாக்கு என்னன்னா, எங்க அம்மா ஒண்ணும் படிக்கல, ஆனா நானும் எனக்கு முந்தின அக்கா
0: நாங்க படிக்க வச்சாங்க.
2: படிக்கும்போது எங்க அம்மாக்கு நாங்க ஆனா அவனா சொல்லி கொடுத்தோம் கொடுத்து. ஆமா, எங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்து எங்க அம்மா பேப்பர் அழகா வாசிப்பாங்க, அவங்க கையெழுத்து போட வச்சோம்.
0: சூப்பர்.
2: எங்க அம்மா எங்களை வந்து நல்லா படிக்க வச்சாங்கன்னு சொல்லி எங்க அம்மா எங்க வீட்டுக்கு அப்பவுமே இந்த பேப்பர் வரும் மேடம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வரும், எங்க அப்பா அதை பாத்துதான் வெளியே போவாங்க. அதனால அந்த நாளில இருந்து எங்க அம்மாவுக்கு அப்ப வாசிக்க தெரியாது, ஒண்ணு அப்படி படிப்பு இல்ல.
0: சரிம்மா,
2: நானும் எங்க அக்காவும் கிட்ட இருந்து சொல்லி கொடுப்போம்.
0: சொல்லி
2: கொடுத்து எங்க அம்மா அந்த பெரிய எழுத்துல அழகா வாசி அந்த என்ன சின்னது அதை அழகா வாசிக்க படிச்சது. அதனால என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன், யார் சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி படிக்க வைப்போம். இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், நம்ம அந்த நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும், நம்ம அம்மா அப்பா ஏர்வாடியில இருந்தா எங்க ஊர்ல வந்து கோரம்பாய் நெய்தல் தான் வந்தோம். இந்த ஊர்ல நம்ம அந்த கோரம்பாய் தான் நெஞ்சிருப்போம். நம்ம கிராமத்துல வளர்ந்ததுனாலதான் நம்ம இவ்வளவு படிச்சோம்னு சொல்லி நாங்க எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒண்ணு
0: சேர்ந்து சந்தோஷமா
2: இருப்போம் சொல்லி மகிழ்வோம் மேடம்.
0: சரிம்மா, நன்றிப்பா, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: நேர்களே, தோழிகள் எல்லாருமே சூப்பரா அவங்களுடைய

கருத்துக்களை அழகாக பகிர்ந்துட்டுருக்காங்க. இப்போது நிகழ்ச்சியில் 96 திரைப்படத்திலேருந்து பாடல் ஒன்று கேட்கலாம். கோவிந்த் வசந்தாவின் இசையில், கார்த்திக் நேதாவின் வரிகளில், பிரதீப் குமார் பாடிய பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
6: நேரம் பிற்பகல் 1:30 ஆகியாச்சு. மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற கேள்வி நம்ம எத்தனை முறை நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிப்போம். ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சா இந்த வயசில் உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கனவை தொடரலாம், இந்த கனவு நடக்குமா அப்படிங்கிற யோசனையே நிறைய பேருக்கு வந்துடும். இப்படி கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கேள்வியை மட்டும் நாம் நம்மக்கிட்ட கேட்குறதே கிடையாது. ஓ மனசுக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கு, நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறத நம்ம மனசுக்கிட்ட நாம் கேள்வி கேட்டதே கிடையாது. மற்றவங்க என்ன சொல்வாங்களோ, அவங்க என்ன சொல்வாங்களோ, இவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்னு பயந்தே நாம் நிறைய விஷயங்களை தடை பண்ணி வச்சிடறோம். அதை பற்றி தான் இன்றைக்கான ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்,
7: யார் பேசுறீங்க?

0: வெளிநாட்டு பையனே வேண்டான்னு எங்க வீட்டுல நான் சொல்லிட்டேன். ஏன்னா என் வயசுல வெளிநாட்டு பையனை கல்யாணம் பண்ணவங்க படக்கூடிய அவஸ்தைகளை நான் கண் கூட பாத்திருக்கேன். ஏன்னா அவங்க வெளியே போக முடியாது, வர முடியாது, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க நினைச்ச வாழ்க்கையை வாழவே முடியாது. ரெண்டு வருஷம் கழிச்சு புடிச்சு வருவாரு, ஒரு மாசம் நிப்பாரு, அந்தால போவாரு. அவங்க வாழ்க்கை அவ்வளவு கடினமா இருந்தது. அது இப்போ அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கணவனை இழந்த பெண்கள் அவங்க வந்து அவங்க நினைச்சபடி ஒரு நல்ல சாரிய கட்டணா கூட, ஆனா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு 15-10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்களை எல்லாம் நம்ம எல்லாரும் தேர்ந்தான், அதுவும் நம்மதான் என்ன பாடுபடுத்தியிருப்போம், என்னதெல்லாம் சொல்லியிருப்போம். அவங்க ஒரு நிம்மதியா அந்த நேரத்துக்கு குளிக்க கூட முடியாது. குளிச்சு அவங்க நீட்டா இருந்தா கூட அவங்கள நம்ம என்ன பார்வையில பார்த்தோம். ஆனா இப்ப அந்த பார்வைகள் குறைஞ்சிருக்கு, ஆனா மாறல.
1: கொஞ்சம் இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாருமே மாறிட்டாங்க.
0: மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதுல அவங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டிருப்பாங்க, அந்த பெண் சம்பந்தப்பட்ட பெண் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க. இப்பவும் நிறைய இடங்கள்ல அதே விஷயங்கள் இருக்கு. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நேற்றுக்கு நான் கடை வச்சிருக்கேன், டெய்லரிங் ஷாப், ஒரு பொண்ணு வந்திருக்கா 11 வகுப்பு படிக்கிற பொண்ணு, அவங்க அம்மா கூட வந்திருக்கா. அந்த ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு அவங்க அம்மாட்ட காதுல சொல்லி சொல்லி என்கிட்ட சொல்ற. அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ பெண், தைரியமா இருக்கணும், உனக்கு என்ன வேணுமோ அத நீ சத்தம் போட்டு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நீ சொல்லணும். அது வீடா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் உனக்கு தேவை வச்சு நீ தான் பேசணும். உனக்கு மத்தவங்கள பேசணும்னு நினைக்காத. எப்பவும் உங்க அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க, உனக்கு நீ தான் அப்படின்னு அந்த அந்த பொண்ணுக்கு சொன்னா அந்த பொண்ணு பாத்துட்டே இருக்கா, அவ வீட்டுல நல்லா பேசுவ, வெளியேதான் இப்படி இருக்கானா, இல்ல வீட்டை விட வெளியேதான் நீ நல்லா பேசணும், உனக்கு தேவையானது நீ தான் முடிவெடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். இது எல்லா பெண்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை சூப்பரா பதிவு பண்ணீங்கம்மா. நன்றி.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: நான் மல்லிகா முளகமுட்டுன்னு பேசுறேன்.
1: முளகமுட்டுல இருந்து மல்லிகாமா, சொல்லுங்க.
2: கண்ணு தெரியாத ஒருத்தங்க வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க?
1: கண்டிப்பா பாராட்டுவாங்க.
2: என்னமா அவ்வளவு பரிகாச நிலையும் தாண்டி நான் வந்து ஜெயிச்சு
1: காட்டினேன்.
2: எப்படின்னா வீட்டு வேலையில் செய்யறது, முதல்ல வந்து பாத்திரம் கழுவுறது, காய்கறி நறுக்கிறது, தேங்காய் துருவுறது, அப்படி எக்ஸ்ட்ரா வேலையில திருப்படியில போய் வேலை செய்யல. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாள் எங்க அப்பா வந்து மீன் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு கழிவு வை நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்ப நான் உடனே அடுப்புல என்ன சொன்னேன், தேங்காய் மரம் எடுத்து போட்டு கிளை இருக்குன்னு கொடுத்தேன், விறகடுப்பு. அப்போ கிண்டி விட்ட உடனே லேசா போக அந்த ஒரு மூடி கட்டெடுத்து லேசா வீசினேன், வீசின உடனே புகை வந்தது. உடனே அதுல ஒரு சின்ன சின்ன விறகுகளை எடுத்து உள்ள வச்சுட்டு மீனை கழுவி அத சமைக்கலான்னு சொன்னா அந்த எந்த டப்பால எந்த பொடி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் அந்த இந்த வீட்டுல இப்ப சமைக்கிற இடத்துல வந்து சமைக்கிறதுக்கு நான் அப்பதான் புதுசு, நன்கு தெரியாது எந்த டப்பால என்ன பொடி இருக்குன்னு தெரியாது. ஒன்னொன்னா எடுத்து மோந்து பார்த்து, லேசா எடுத்து வயல போட்டு பார்த்து, எப்படிமா சமையல் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப அப்பா வந்தோடனா மீன் அங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் உடனே சொல்லி அடுப்புல பாருங்க அப்படின்னு உடனே திறந்து பாத்துச்சு. யார் செஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. நான் வெந்திருக்கா, சரியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு அப்படி சொன்ன உடனே எடுத்து பார்த்து வெந்திருக்கா, அது எப்படி இருந்தாலும் சரி அப்படின்ட்டு வச்சு செஞ்சு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருந்து அப்படியே தொடர்ந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அப்போ வந்து வீட்டுல இருந்த மத்தவங்க எல்லாம் என்னைக்கு எல்லாரையும் சேர்த்து தீ பிடிச்சு சாதம் வைக்கிற போறாங்கன்னு சொல்லி எவ்வளவோ தடுத்தாங்க என்ன.
1: எனக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க சாதிச்சிட்டு இருக்கீங்க.
2: எல்லா சமையலும் பண்றேன். ஒரு கேஸ் வாங்கி போறேன்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு போராட்டம். நீ ஏடா விடமா சமையல் பண்ணி, ஏடா விடமா எல்லாம் சிலிண்டர் வடிச்சிட்டோம், வீடு எரிஞ்சிரும்,
1: வாங்கி தர மாட்டேன்னு ஒரே போராட்டம். சொல்லுங்கம்மா.
3: எங்க கதையை பூரா என் தங்கச்சி சொல்லி முடிச்சுட்டா.
1: அதனால நீங்க சொல்றீங்க. இப்ப நான் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு, உங்க அம்மா தடையை மீறி படிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க, நீங்க

0: இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எந்த தடையை மீறி வந்தீங்க, உங்களுக்கு என்ன தடை பண்ணாங்க, நீங்க இல்ல நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எந்த தடையை வந்து மீறி வந்தீங்க?
1: எனக்கு தடையெல்லாம் ஒண்ணு வரல. அப்படி பார்த்தா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போக கூடாது, நம்மளுக்கு பஜார்னாலே என்னன்னு தெரியாது.
0: தெரியாது. ஓகே.
1: எங்களுக்கு அடுத்த வீட்டு சிந்தி பாபி என்னைய கூட்டிட்டு கூட்டிட்டு போய் என் தடைய பூரா நீக்கி விட்டாள்.
0: சூப்பர்.
1: என்ன அதாவது என்னதுன்னா, ஒரு ஹேண்ட் ஹையால என்னதும் பண்ணணுமா, இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தான். எல்லாம் அதுல நான் நல்லா படிச்சுட்டேன் மேடம்.
0: பெண்கள் எல்லாருமே தைரியமா இருக்கணும். சாமி தோப்புல இருந்து மேகலா. மேகலாமா சொல்லுங்க.
2: அதுல ரெண்டு அக்காவா படிக்க வைக்கல, அப்ப எங்க அம்மா என்னைய காலையில படி அப்படின்னு
0: சொன்னாங்க.
2: அப்புறம் போகல அப்படின்னு இல்ல, கண்டிப்பா படிச்சே ஆகணும்,
0: பொம்பளை
2: பிள்ளைங்க வீட்டிலே இருக்கணும். எங்க அப்பா கொஞ்சம் கண்டிப்பா வெளியே போக ரொம்ப விட மாட்டாங்க, எங்கேயுமே ரொம்ப அனுப்ப மாட்டாங்க. ஆனா எங்க அம்மா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும்னு சொல்லி என்ன படிக்க வச்சாங்க, ரெண்டு தங்கச்சியும் படிக்க வச்சாங்க. நானும் படிச்சேன், நான் வேலைக்கு போகலனாலும் கூட எங்க அம்மா படிக்க வச்சதுனால எனக்கு நிறைய புலம் கிடைச்சு, நிறைய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, எல்லாருக்கும் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பும்
0: கிடைச்சு.
2: என் பிள்ளைகளையும் நான் இப்போ நல்லா படிக்க வச்சிருக்கேன். எங்க அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க, வேலை பார்க்கறதுலாம்.
0: ஆனாலும் நானும்
2: படிக்கனால
0: எல்லாருமே
2: அடைஞ்சிருக்கோம்.
0: சரிம்மா. ஓகே.
2: அதனால என் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஒரு வேலை பார்க்கறதுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை.
0: சரிம்மா. ஓகே.
2: கடைமுறை நான் படிச்சிருக்கேன்.
0: சரி, நன்றிம்மா. நன்றி.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு போன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
0: நேர்களை இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்காக நாங்களும் கேள்விகளோடு காத்துட்ருக்கோம். மறக்காமல் எல்லா நேயர்களும் கலந்துக்கிட்டு கேள்விக்கான பதிலை சூப்பராக அழகாக தெளிவாக சொல்லிடுங்க. நேரம் பிற்பகல் 1:40 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பெண்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே வந்து வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
6: சாந்தி பிரபானந்த், கீழப்பெருவளை மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
6: சிறு வயதுலேருந்தே ஒரு கஷ்டத்தில் தான் வளர்ந்த மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு பயம், கணவர்
0: ஒரு நிமிஷமா உங்களுடைய இணைப்பு வந்து தெளிவா இல்ல, விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் வெளியே வந்து பேசுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
6: கல்யாணத்துக்கு
0: முன்னாடி
6: ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம்
0: இல்லம்மா, நீங்க பேசுறது வந்து மறுபடியும் தெளிவாவே கேட்கல.

0: ஹலோ, கேக்குதா?
1: ஆ
0: சொல்லுங்க.
1: கேக்குதா மேடம்?
0: கேக்குதுமா?
1: ஆ, அப்புறம் நாங்க வீடு போட மாட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னது உண்டு, கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா அவங்க சொல்றது வந்து எங்களுக்கு ஒரு அது ஒரு தைரியம் குடுக்கற மாதிரி. அவங்க செய்யறதை நம்ம முடிச்சு காட்டணும், அவங்க இல்ல இல்லன்னு சொன்னா நம்ம அதை செய்யணும்
0: செய்யணும் அப்படிங்கிற ஒரு
1: மாதிரி ஒரு தைரியம். ஆமா மேடம்,
0: சரிம்மா,
1: அது வந்து அதனால நாங்க
0: அது எல்லாமே சாதிச்சிட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க முடியாதுன்னு சொன்னா நான் செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கறத சாதிச்சிருக்கீங்க. சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
2: மேடம், நான் வளர்ந்த இடம் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம். எங்களுக்கு வெளியே என்ன யார்கிட்டயுமே பேசவே முடியாது, பேசவே விட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல கூட பேச தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து படிக்க கூட வெளியே அலோவ் பண்ணனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. விடவே மாட்டாங்க, கார்ல தான் சுத்திட்டு போவாங்க. அப்ப எனக்கு வந்து நிறைய பேருக்கு பேசணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை உண்டு. ஆனா வீட்டுல வந்து இல்ல, நம்ம வீட்டுக்காரங்களுக்கு வெளியெல்லாம் போய் படிக்க கூடாது, நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல.
0: சரி, நீங்க ஆனா நீங்க படிச்சிட்டீங்க, நீங்க வெளியே நீங்க எல்லாம்.
2: எனக்கு மேரேஜ் முடிஞ்சோடனே என் ஹஸ்பண்ட் வந்து நான் படிக்க வைக்கிறேன், எனக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க,
0: சப்போர்ட் கொடுத்தாங்க. நன்றிமா. இன்னைக்கு நாம பேசியது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பத்தி தான். ஆனா உண்மையிலே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நான் என் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புறேன் அப்படிங்கிறது தான். நம்மளை பத்தி சிலர் பேசலாம், சிலர் விமர்சிக்கலாம், சிலர் புரிந்து கொள்ளாமல் கூட போகலாம். ஆனா அதை பத்தி யோசிக்காம நம்முடைய வாழ்க்கையின் கனவை நனவாக்க முயற்சி பண்ணுவோம், மற்றவர்கள் சொல்வதை கேட்போம், தேவைப்பட்டால் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்கலாம். சோ தோழிகளை, உங்களை நம்புங்கள், உங்கள் கனவை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையை அழகாக வாழுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தருமபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமை

0: தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும், பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும், கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும், மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய

0: ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் tngase.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசின் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50,00,000 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:55. நேர்கள் எப்பொழுது ராதேஷ் ராம் திரைப்படத்திலிருந்து ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில் மதன் கார்கேயின் வரிகளில் அனுராக் குல்கர்னி ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: schemes have also been affected. The Mandi Kullu National Highway 21 has been blocked near Jhalogi due to shooting stones falling on the road. Meanwhile, the Meteorological Center Shimla has issued an orange alert for heavy rainfall in 5 districts: Shimla, Sirmaur, Kangra, Hamirpur and Mandi. A yellow alert has also been issued for 4 other districts: Chamba, Kullu, Solan and Bilaspur today. The department has advised people to exercise caution during adverse weather conditions and avoid unnecessary travel to vulnerable areas. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
1: The Indian Meteorological Department has issued an orange color warning for heavy to very heavy rainfall along with thunderstorms and lightning over Odisha during the next 2 to 3 days. The Met Department also predicted heavy rainfall along with thunderstorms and lightning over the Andaman and Nicobar Islands, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram and Tripura and Rajasthan over the next 2 days. In Canadian Open 2026, former world number one Iga Swiatek of Poland stormed into the semifinals with a 6-2, 6-1 win over Russia's Diana Schneider in 64 minutes. The six-time Grand Slam champion will face Ukraine's ninth seed Elena Svitolina, who defeated Ekaterina Alexandrova . Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in afternoon trade today. Sensex lost 398 points to 78,145 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Disruption continues in Parliament amid opposition uproar on several issues. Both houses adjourned till 2 p.m. Supreme Court clarifies immediate FIR must be registered for every missing person, irrespective of age or gender. 9 people killed in overnight Russian airstrikes across Ukraine. IMD issues alert for heavy to very heavy rainfall in parts of Himachal Pradesh for today and in Odisha for next 3 days. And in Canadian Open tennis, Poland's Iga Swiatek storms into semi-finals with straight set win over Russia's Diana Schneider. With that, we end the midday news.
2: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: காலம் பொன்னானது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:15. அழகான இந்த வேளையில் உங்கள் மனதை வருடும் தோகையாய் மதிய நேர தென்றலாய் பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை. சில இசை நம்மை கேட்க வைக்கும், ஆனால் சில இசை மட்டும்தான் நம்மை காதலிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் தான் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானோட மெல்லடி பாடல்கள். அந்த மெல்லடி பாடல்களின் இசை பயணமாய் வரப்போகிறது இன்றைய திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் அனுராதா ஸ்ரீராம், ஃபெபிமணி, சோனு நிகம், அனுபமா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மானின் குரலோடு வருவது உயிரை திறப்பட பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையில் இருந்த உங்கள் மனங்களில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:25. பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி ஜெயச்சந்திரனின் குரலில் அவரோடு இணைவது மின்மினி. வண்டி சொலை சென்றாசு திரைப்படத்திற்காக பாடலுக்கு வரிகள் வைரமுத்து.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
4: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
5: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
4: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
5: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
4: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
5: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
4: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேர்களே, இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் செல்ல பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி.எஸ். அருணமான் அவர்களின் உரையோடு ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே.ஏ. சண்முக சுந்தரம் அவர்கள். மறக்காம கேளுங்க. நேரம் பிற்பகல் 2:32. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101.

இன்று இத்திரை இசையில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மெலோடி பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த பாடல்களை எழுதியது வைரமுத்து. இப்போ அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னா, டூயட் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு சூப்பரான மெலோடி சாங் கேட்கலாமா?

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.

0: போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
1: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் பிற்பகல் 2:41 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. இன்றைய திரை இசையில ஏஆர் ரஹ்மானோட மெலடி பாட்டெல்லாம் ரொம்ப அழகா அருமையா காதுக்கு கேட்கறதுக்கு இனிமையா அப்படியே நம்மளை தாளாட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த வரிசையில அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன தெரியுமா? புதிய முகம். பாடலை பாடியவர் உன்னிமேனன். பாடலை இப்ப கேட்கலாமா?

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு. சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
2: சனிக்கிழமை
3: தோறும் காலை 10:00
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு. சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
4: நேர்களை, உங்களுக்காக இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. நாங்களும் உங்களுக்கு

அதுக்காக நிறைய கேள்விகளோடும் அதற்கான அழகான பதில்களோடும் காத்துட்ருக்கோம். மறக்காமல் எல்லாரும் கலந்துக்கிட்டு சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். நேரம் பிற்பகல் 2:47 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் ஏஆர் ரஹ்மானுடைய ரொம்ப அழகான மெல்லடி பாடல்களோடும் வைரமுத்துவின் வரிகளோடும் பாடல்களை சூப்பராக கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் வர்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாஜ்மஹால். பாடலை பாடியவர்கள் கிருஷ்ணராஜ் மற்றும் வி அருந்ததி. பாடலை கேட்கலாமா?

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
2: காலம் எவ்வளவோ மாறினாலும் சில இசையோட ஈரம் மட்டும் நம்ம மனசுக்குள்ள இருந்து மாறவே மாறாது, காயவே காயாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நாம கேட்ட இந்த மெலோடிஸ், ஏஆர் ரஹ்மானுடைய மெலோடி பாடல்களே ரொம்ப அழகான சாட்சியாக அமைஞ்சிருக்கு. அழகான திரை இசையோடு நிறைவு பெற்றது, அழகான இசையோடு நிறைவு பெற்றது திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் அரியலூர் மாவட்டம் சேந்துறை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு 8 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், திண்டிவனம், நேமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கீழணை, வளவனூர், கஞ்சனூர், கோலியனூர், கீழ்ப்பாடி, சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மகாபலிபுரம், முகையூர், சோழிங்கநல்லூர், ரிஷிவந்தியம், திருவேற்காடு, பூண்டி, ஒக்கியம் துறைப்பாக்கம், பூவிருந்தவல்லி, ஆனந்தாபுரம், மடிப்பாக்கம், தொழுதூர், நாராயணபுரம் ஏரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, திருக்கோயிலூர், சென்னை, திருவள்ளூர், ஆலந்தூர், கேளம்பாக்கம், திருநின்றவூர், ஹரூர், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோமுகி அணை, ஊத்துக்கோட்டை, கொரட்டூர், முண்டியம்பாக்கம், மேடவாக்கம், புதுச்சேரி பத்துக்கண்ணு, புதுச்சேரி, வளத்தி, வல்லம், வளசரவாக்கம், மீனம்பாக்கம், வேங்கூர், அயப்பாக்கம், வடபழனி, விருதுநகர், தாமரப்பாக்கம், கருமாந்துறை, ஆனைமடுவு அணை, சூரப்பட்டு, விழுப்புரம், சாலிகிராமம், அம்பத்தூர், வீரகபூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கலவை, எலந்தக்குட்டைமேடு, சைதாப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நெற்குன்றம், கோவிலாங்குளம், சேலம், பாலக்கோடு, மணிமுத்தாறு அணை, எம்ஜிஆர் நகர், செம்பரம்பாக்கம், குப்பநத்தம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஸ்ரீபெரும்புதூர், அருப்புக்கோட்டை, நுங்கம்பாக்கம், காரியாக்கோவில் அணை, குடிதாங்கி, பாகூர், அருப்புக்கோட்டை, குன்றத்தூர், தியாகதுர்கம், கவுந்தப்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்பெண்ணாத்தூர், திருக்கனூர், பவானி, வாலாஜாபாத், அண்ணாநகர் மேற்கு, அடையாறு, எரையூர், மேமாத்தூர், சென்னை ஐஸ் ஹவுஸ்,

நீலாங்கரை, குமாரபாளையம், பெருங்குடி, மானாமதுரை, பெரம்பூர், வீக்களத்தூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், கடவனூர், பெரம்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை.

0: வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம், திருப்பத்தூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடி மின்னலுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டில் இதுவரை 10.33 கோடி வேளாண் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் குதிர்ராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
3: சாதிக்க துடிப்பவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வைரம். அந்த வைரத்தை மெருகேற்றுவது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:02. மதிய நேரத்து மயக்கத்தை விரட்டி உங்க மூளைக்கு ஒரு சூப்பரான எனர்ஜி பூஸ்ட் கொடுக்க வந்தாச்சு உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் தேநீர்

0: நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது
1: நித்யதர்ஷினி
0: ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. அடுத்த ஒரு மணி நேரம் வெறும் தகவல்களை மட்டும் பகிர்ந்துக்க போறதில்ல, நாங்க நம்ம சிந்தனையை தூண்ட போற ஒரு ஜாலியான அதே நேரம் அறிவுபூர்வமா யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்க நாங்க ரெடியா காத்துட்டு இருக்கோம். பதில்களை சொல்ல நீங்க ரெடியா இருந்தா கால் பண்ணுங்க
1: 2602402902. மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 8903257039.
0: ஸோ நிகழ்ச்சியில் நாங்கள் கேள்வியை நிறைய வச்சிருக்கோம், உங்களுக்காக காத்துட்டும் இருக்கோம். இப்போ முதல் கேள்வி கேட்டலாமா?
1: கண்டிப்பா. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ், கொஞ்சம் புது அறிவு, கொஞ்சமா ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கலந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து காத்துட்டு இருக்கு நேயர்களுக்காக.
0: கண்டிப்பா.
1: ஸோ நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன கேட்க போறீங்க?
0: 2025 இந்தியாவில் அமைக்கப்பட்ட நாட்டின் முதல் டிஜிட்டல் நோமட் வில்லேஜ் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுதான் கேள்வி. 2025 இந்தியாவில் அமைக்கப்பட்ட நாட்டின் முதல் டிஜிட்டல் நோமட் வில்லேஜ் எந்த மாநிலத்தில் உள்ளது? சோ நம்ம கேள்வி கேட்ட
1: உடனே வந்து நேயர்கள் வந்து வரதுக்கு தயாராயிட்டாங்க சொல்றதுக்கு.
0: ஆமா, யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் பொது அறிவு பாசறை.
2: வணக்கம்.
1: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க?
2: நான் சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் முதல் நேரா முதல் கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கீங்க.
0: அமைக்கப்பட்ட நாட்டின் முதல் டிஜிட்டல் நோமட் வில்லேஜ் எந்த மாநிலத்தில் உள்ளது? டிஜிட்டல் நோமட் வில்லேஜ் எந்த மாநிலத்தில் உள்ளது? க்ளூ இல்ல, அதாவது இது வந்து இமயமலை பக்கத்துல இருக்கு. பெரிய குழுவாவே உங்களுக்கு கொடுத்தாச்சு.
2: சிக்கிம். சிக்கிம்.
0: சிக்கிம். சிக்கிம்ங்கிறது சரியான பதில். ரொம்ப நன்றி, பாராட்டுகள்.
2: அந்த வில்லேஜினுடைய பேர் யக்டன். இல்லமா?
0: யக்டன். கரெக்ட்.
1: சரியான பதில் சொல்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: நீங்க கொடுத்த க்ளூ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். க்ளூக்கு
0: நன்றி. நன்றி.
2: நன்றி.
0: ஸோ இப்போ அந்த கேள்விக்கான கூடுதல் பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, 2025 நம் நாட்டில் அமைக்கப்பட்ட நாட்டின் முதல் டிஜிட்டல் நோமட் வில்லேஜ் எந்த மாநிலத்தில் உள்ளது? சிக்கிம். அதாவது சிக்கிம்ல, சிக்கிம்ங்கிறது மாநிலம், அங்கே உள்ள அந்த கிராமத்துக்கு பேர் என்னது அப்படின்னா யாக்டன். அது வந்து ஒரு மலை கிராமம். முதல்ல டிஜிட்டல் நோமட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் எல்லாருமே ஒரு லேப்டாப்பு, ஒரு நெட் இல்லாமல் யாராலையுமே வாழவே முடியாது. எஸ், அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி லைஃப்லேயே இருந்துட்டு, ஒரு மிஷின் மாதிரி லைஃப்ல இருந்துட்டு நிம்மதியாக ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கணும், ஆனால் நம்மளுடைய வேலையும் பார்க்கணும். அங்கே போனாலும் நமக்கு நெட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே அந்த திங்கிங் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து டிஜிட்டல் நோமட். அதாவது லேப்டாப் மற்றும் நெட் வசதி மட்டுமே இருந்தால் போதும், உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் வேலை செய்ய மென்பொருள் பொறியாளர்கள், ஃப்ரீலான்சர்ஸ் மற்றும் டிஜிட்டல் தொழிலாளர்களை தான் டிஜிட்டல் நோமட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லேப்டாப்பும் எனக்கு நெட் இருந்தா போதும்,
1: நம்ம எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம்,
0: நான் எங்க இருந்தாலும் நான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ இந்த சிக்கிம்ல தான் இந்த மாதிரி, ஏன்னா சிக்கிம் வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். சோ மக்கள் எல்லாருமே அங்க வந்துட்டே இருப்பாங்க, ஆனா அது வந்து ஒரு சீசன் டைம்ல வருவாங்க. ஆஃப் சீசன் டைம்ல மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. அப்ப ஆஃப் சீசன்லயும் நம்ம சிக்கிம் மாநிலம் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறதுக்காக
1: இந்த ஒரு
0: டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிராமத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அங்க வந்து இணைய வசதி கிடைக்கும். சோ அப்ப அங்க இருந்து நிம்மதியா, யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என்னுடைய வேலையும் நடக்கும், எனக்கு ரிலாக்ஸேஷனாவும் இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. சோ கேள்வியும் பதிலும் மீண்டும், 2025 நம் நாட்டில் அமைக்கப்பட்ட நாட்டின் முதல் டிஜிட்டல் நோமட் வில்லேஜ் எந்த மாநிலத்தில் உள்ளது? சிக்கிம். சிக்கிம்ல உள்ள யாக்டன் மலை கிராமம்.
1: முதல் பெண் ஃபைட்டர் காம்பேட் லீடர் அப்படிங்கறது யார் அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது இந்தியாவின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பட் லீடர், போர் விமான படைப்பிரிவு தலைவர் யார் அப்படிங்கறதான் கேள்வி.
0: சோ பெண்கள் போகாத இடமே கிடையாது,
1: இடமே இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்து பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில சாதனை பெற்ற இவங்க யார் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம்.
0: சரி, நமக்கு

0: கேள்வி கேட்டாச்சு. நேர்கள் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம், அதுக்குள்ள நேர்கள் பதிலோட வந்துருவாங்க.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விழாக்கம் காஞ்சிரக்கோடு.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
0: நேரம் பிற்பகல் 3:08 ஆகியாச்சு.
5: நேர்கள் அணிந்திருப்பது பொது அறிவு பாசை, நம் குமரி பண்பலை 101.
0: இப்போ பிரேக்கு போறதுக்கு முன்னாடி நேர்கள்ட்ட நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் சொல்ல நேர்கள் வந்துட்டாங்க.
5: வணக்கம் பொது அறிவு பாசறை
6: அனைவருக்கும் நீங்க முற்பாக வணக்கம்.
5: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
0: சண்முக சுந்தரம் சார்.
5: சொல்லுங்க சார், நீங்க கேள்வி கேட்டீங்களா? முதல் பெண் ஃபைட்டர் காம்பட் லீடர் யார்? இந்தியாவின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பட் லீடர்
6: பாவனா காந்த்.
5: பாவனா காந்த், சரியான பதிலா?
6: ஆமா,
5: நிச்சயமாக சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
0: பாராட்டுக்கள், நன்றி சார். அதாவது நீங்க எல்லாம் என்ன கேள்வி கேக்குறது, நாங்களாம் டான் டான் டான் அப்படின்னு பதில் சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி நேர்கள் வந்து சொல்லிட்டாங்க.
5: அதாவது நம்ம கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பட் லீடர் யார் அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் பாவனா காந்த் அப்படிங்கிறவன் தான். இது வந்து இந்திய விமானப்படையில ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது பாவனா காந்த் இந்திய விமானப்படையில் பணியாற்றக்கூடிய ஒரு ஃபைட்டர் பைலட்டு. ஃபைட்டர் காம்பட் லீடர் கோர்ஸை வெற்றிகரமாக முடித்த முதல் பெண் IAF அதிகாரி அப்படிங்கிற பெருமையை 2026 August 6 வந்து பெற்றிருக்காங்க. ஃபைட்டர் காம்பட் லீடர் அப்படின்னா போர் விமானங்களை இயக்குறது, அது மட்டும் இல்லாம வான் போரில முன்னணி முறையில செயல்படுவதற்கும் போர் நடவடிக்கைகளை வழிநடத்துவதற்கும் தேவையான மேம்பட்ட பயிற்சி பெற்றவர் இந்த பாவனா காந்த். அதாவது வானத்துல பறப்பது மட்டும் சாதனை இல்ல, அந்த வான் போரையே வழிநடத்துற அளவுக்கு உயர்ந்தால் அது மிகப்பெரிய சாதனை தானே. அந்த சாதனையை படைத்த இந்தியாவின் வீர பெண்மணிதான் பாவனா காந்த். கேள்வி மீண்டும் ஒரு முறை, இந்தியாவின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பட் லீடர் யார்? அதற்கான பதில் பாவனா காந்த்.
0: இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த குவெஸ்டின் கேட்டலாமா?
5: கேட்டலாம்.
0: இந்த வருடம் நம் நாட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட முழுக்க முழுக்க சூரிய ஆற்றலால் இயங்கும் ஏடிஎம் வாகனம் எது? அதாவது சோலார் பவர்ட் மொபைல் ஏடிஎம் வேன். கேள்வி மறுபடியும், இந்த வருடம் நம் நாட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட முழுக்க முழுக்க சூரிய ஆற்றலால் இயங்கும் ஏடிஎம் வாகனம் எது? சோலார் பவர்ட் மொபைல் ஏடிஎம் வேன் எது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில சொல்றதுக்கு நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம ஒரு சூப்பரா பாட்டு கேட்டலாமா?
5: கேட்டலாம்.
0: மாமன்னன் திரைப்படத்திலிருந்து

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 2330-66.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
6: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
7: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா, படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
8: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
9: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
10: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை, 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் பிற்பகல் 3:17. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை, 101.
12: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
11: நாம பிரேக்கு போறதுக்கு முன்னாடி நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்வி மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாம். இந்த வருடம் நம் நாட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட முழுக்க முழுக்க சூரிய ஆற்றலால் இயங்கும் ஏடிஎம் வாகனம் எது? அதாவது சோலார் பவர்ட் மொபைல் ஏடிஎம் வேன் எது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில சொல்றதுக்காக நேர்கள் வந்துட்டே இருக்காங்க.
12: வணக்கம் பொது அறிவு பாசறை.
13: வணக்கம் மேடம்.
12: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
13: வடசேரி லட்சுமி.

0: சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா?
1: ஆமா மேடம், இந்த வாகனம் அது டிஜிபி ஆன் வீல். டிஜிபி ஆன் வீல்,
2: டிஜிபி ஆன் வீல்ஸ். அந்த டிஜிபிக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? திரிபுரா கிராமின் பேங்க், இதுதான் வந்து டிஜிபி. அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிஜிபி ஆன் வீல்ஸ். இதுக்கு பதிலும் அவங்க அழகா சொல்லிட்டாங்க, திரிபுரா மாநிலத்தில் மின்சார வசதி சீராக இல்லாத மலை கிராமங்கள் மற்றும் தொலைதூர கிராமப்புற மக்களுக்கு வங்கி சேவைகளை கொண்டு சேர்க்க டிஜிபி இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது டிஜிபி ஆன் வீல்ஸ், மொபைல் ஃபோன், மொபைல் ஏடிஎம். நம்ம வந்து இப்போல்லாம் நிறைய இடத்துல நம்மளே பார்த்துருக்கோம், அந்த மொபைல் அதாவது வேன்லேயே வந்து ஏடிஎம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இணைய வசதியெலாம் தேவை. அந்த இணைய வசதி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து நிறைய கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், நிறைய அதனால நிறைய காற்று மாசுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி ரெண்டாவது டீசல் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா வேன்ங்கிறதுனால நம்ம டீசல் யூஸ் பண்ணுவோம், அதுவும் காற்று மாசு ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி காற்று மாசு எதுவும் ஏற்படக்கூடாது, முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி இந்த வேனை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்படி உருவாக்குனதுக்காக அவங்களுக்கு ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஜான் 26, அதாவது இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் இந்த முன்மாதிரி முயற்சியை கௌரவிக்கும் வகையில் தேசிய அளவிலான உயரிய ஸ்காட்ச் சில்வர் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து இந்த வங்கிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வியும் பதிலும் மீண்டும், இந்த வருடம் நம் நாட்டின் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட முழுக்க முழுக்க சூரிய ஆற்றலால் இயங்கும் ஏடிஎம் வாகனம் எது? டிஜிபி ஆன் வீல்ஸ், திரிபுரா கிராமின் பேங்கின் ஆன் வீல்ஸ். நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டலாமா?
0: கேள்வி கேட்டலாம். என்ன கேள்வி அப்படின்னா, கடல் கடியில இன்னொரு உலகம் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா?
2: கண்டிப்பா
0: அதுல இருக்குது. சோ உலகின் மிக ஆழமான கடல் அகழி எது அப்படிங்கறதான் அடுத்த கேள்வி. நேயர்கள் பதில் சொல்றாங்களா அப்படி பாத்திரலாமா?
2: பதில் சொல்லதுக்காக யோசிச்சுட்டே இருக்காங்க, கேள்வி இன்னொரு வாட்டி கேட்டுருங்க.
0: உலகின் மிக ஆழமான கடல் அகழி எது? அதுதான் இந்த கேள்வி. அடுத்த கேள்வி உங்களுக்கு உடனே பதில் தெரிஞ்சது அப்படின்னா 260, 240, 290, 792 கால் பண்ணுங்க, உங்களோட கரெக்ட் ஆன்சரை எங்ககிட்ட சொல்லுங்க.
2: சோ நீங்க சொன்ன உடனே நேர்கள் வந்துட்டாங்க.
0: வணக்கம் பொது அறிவு பாசறை,
3: இதுவரைக்கும் நன்றி,
2: வாழ்த்துக்கள். சார் யார் பேசுறீங்க? நீங்க என்னதான் கேள்வி கேளுங்க, எங்க இருந்தாலும் கேள்வி கேளுங்க, நாங்களா நீங்க கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே
0: சொல்லிட்டு. உலகின் மிக ஆழமான கடல் அகழி எது? அதுதான் மரியானா அகழி. கூடுதல் தகவலும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்குது. உலகின் மிக ஆழமான பகுதியாக இந்த கடல் பகுதி வந்து அறியப்பட்டிருக்கு. இதனோட ஆழமான பகுதி வந்து எந்த பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலஞ்சர் டீப் அப்படிங்கிற பேர்ல சொல்லி அழைக்கிறாங்க. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது இந்த கடல். இங்க வந்து ரொம்ப அதிகமான நீரழுத்தம் வந்து காணப்படுதான். 1875 முதன் முதல்ல கண்டறியப்பட்டிருக்கு இந்த மரியானா அகழி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப வந்து HMS சேலஞ்சர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆய்வு கப்பல் மேற்கொண்ட கடல் ஆய்வின் போது இந்த பகுதியில ரொம்ப பெரிய ஆழம் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 1960 ஜாக் பிகார்டு, டான் வால்ஷ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரையஸ்டி அப்படிங்கிற ஆழ் கடல் நீர்மூழ்கி களத்துல பயணம் செஞ்சு அந்த மரியானா அகழியின் சேலஞ்சர் டீப் பகுதிக்கு முதல் முறையா போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டா 2012 கனடாவை சேர்ந்த திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிறவங்க டீப்ஸா சேலஞ்சர் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு ஆழ்கடல் நீர்மூழ்கி களத்துல தனியாவே போயிருக்காங்க. சுமார் 10,898 மீட்டர் அந்த தூரம் வந்து போயிருக்காங்க. ஆழம் வந்து பாத்தீங்கன்னா, ஆழம் அந்த அளவுக்கு ஆழம் போயிருக்காங்க. 35,756 அடி வரைக்கும் போயிட்டு சுமார் 3 மணி நேரம் ஆய்வு செய்து 70 நிமிஷத்துல மறுபடியும் கடல் மேற்பரப்புக்கு பாதுகாப்பா திரும்பி வந்து இந்த சேலஞ்சர் டீப்புக்கு தனியா போய் திரும்பிய முதல் மனிதர் அப்படிங்கிற சாதனையை வந்து பெற்றிருக்காங்க.
2: சூப்பர்.
0: இதுதான் கேள்வி. அதாவது உலகின்

0: ஆழமான கடல் அகழி எது? அதற்கான பதில் மரியானா அகழி.
1: நேர்களுக்கு இப்ப அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாம்.
0: கேட்கலாம்.
1: 2026 இந்திய அரசு அறிமுகப்படுத்திய தாய்மொழியிலேயே பேசி சட்ட சந்தேகங்களை தெரிந்து கொள்ள உதவும் நாட்டின் முதல் AI பலமொழி சட்ட உதவி செயலியின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. மறுபடியும் உங்களுக்காக, 2026 இந்திய அரசு அறிமுகப்படுத்திய தாய்மொழியிலேயே பேசி சட்ட சந்தேகங்களை தெரிந்து கொள்ள உதவும் நாட்டின் முதல் AI பலமொழி சட்ட உதவி செயலியின் பெயர் என்ன? இது ஒரு ஆப்.
0: இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படிங்கறதா அடுத்த கேள்வி.
1: கேள்வி கேட்டாச்சு, இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள நேர்களை யோசிச்சுட்டு வந்துருவாங்க.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
4: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
5: முட்டி வலி, இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870198870.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
8: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
8: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
8: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
8: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:26 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101
0: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
1: ஸோ இப்போ நிகழ்ச்சியில் வந்து ஒரு கூலான ஒரு பாட்டு கேட்கலாமா? பட்டாசு திரைப்படத்திலேருந்து விவேக்கின் இசையில் மெர்வின் பாடிய பாடல்.

0: நேரம் பிற்பகல் 3:30 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101
1: பொது அறிவு பாசறை நேரலின் எட்சி.
0: அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நேர்கள்ட்ட நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்வியை திருப்பியும் ஞாபகப்படுத்திடலாம். 2026 இந்திய அரசு அறிமுகப்படுத்திய தாய்மொழியிலேயே பேசி சட்ட சந்தேகங்களை தெரிந்து கொள்ள உதவும் நாட்டின் முதல் AI பலமொழி சட்ட உதவி செயலியின் பெயர் என்ன? அதாவது மல்டி லிங்குவல் AI லீகல் அசிஸ்டன்ட், அந்த ஆப்பனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கேள்விக்கான பதில சொல்ல ஒரு நேயர் வந்துட்டாங்க.
1: வணக்கம் பொது அறிவு பாசறை.
0: ஒரு செயலி தான். அது வந்து எல்லா இந்த நம்ம நாட்டுல வந்து நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா, அந்த மொழிகளை அந்த மொழிகளுக்கான ஒரு செயலி தான் அந்த பாஷினி. ஆனா இந்த செயலி வந்து இந்த ஆப் வந்து வேற.
1: நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, அதற்கான பதில் வந்து
0: தெரிஞ்சுக்கலாம்னு
1: பார்க்கலாம்.
0: நன்றி. நன்றி. ஸோ கேள்வியை மறுபடியும் தெளிவாக கேட்டலாம். 2026 இந்திய அரசு அறிமுகப்படுத்திய தாய்மொழியிலேயே பேசி சட்ட சந்தேகங்களை தெரிந்து கொள்ள உதவும் நாட்டின் முதல் AI பல மொழி சட்ட உதவி செயலியின் பெயர்
1: என்ன?
0: தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க சொன்னது வந்து பாஷினி அப்படின்னு சொல்லி
1: மொழிகள் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆப் தான் அந்த பாஷினி அப்படின்னு சொல்லக்கூடியது. தெரிஞ்சது அப்படின்னா உடனே வந்து 260, 240, 792 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 0462, மொபைல் நம்பர் 8903257039.
0: சோ நேயர்கள் இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சிட்டே இருக்கட்டும். அப்புறமா நேயர்களுக்கு இன்னொரு கேள்வியை நம்ம கேட்கலாம்.
1: கொஞ்சம் எளிதான கேள்வியாவே நம்ம கேட்டலாம் சொல்றாங்களான்னு பாக்கலாம். இந்தியாவில் 0 அதாவது 0 அப்படிங்கிற எண்ணின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்த கணித அறிஞர் யார் அப்படிங்கறது கேள்வி.
0: ஏன்னா 0 அப்படிங்கறது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது.
1: அந்த 0 அப்படிங்கறது நம்ம இந்தியாவில அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்த அந்த கணித அறிஞருடைய பெயர் என்ன அப்படிங்கறதான் கேள்வி.
0: நேர்கள்லாம் வந்துட்டாங்க.
1: என்ன கேள்வி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது? அதுல எந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க சொல்லலாம்
0: அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்மா. கொட்டார மகாராஜன்.
0: கொட்டார மகாராஜன் சார். சார், நீங்கள் எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க?
1: என்ன
0: டீலக்ஸ்?
1: முதல் கேள்விக்கு இல்லை சார்.
0: ஆ ஆ, அதுக்கு என்ன பதில் சார்? நல்ல முயற்சி. ஆனா என்ன, நீங்க கேட்டுட்டே இருங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, நாங்க பதில் சொல்றோம். சரியா?
2: நன்றி.
0: நன்றியா. ஸோ நேயர்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம், இப்போ அடுத்த நேயர் வந்துட்டாங்க.
2: வணக்கம் பொதுறிவு பாசறை.
3: வணக்கம்.
2: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
3: கிருஷ்ணகுண்டி சுரேஷ்.
2: கிருஷ்ணகுண்டி
3: சார், ராமானுஜம்.
2: ராமானுஜம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணியிருக்கீங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: ராமானுஜம் கணித மேதை தான், ஆனா அந்த அவரும் பூஜ்யத்துக்காக நிறைய இது பண்ணியிருக்காரு. ஆனா இன்னொருத்தர்
2: இருக்காங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க, ஸோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி. நன்றி. நேர்களுக்கு நாம ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம், ரெண்டாவது கேள்வி திருப்பி ஞாபகப்படுத்திடலாம்.
2: இந்தியாவில் பூஜ்யம் அதாவது ஜீரோ அப்படிங்கிற எண்ணின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்த கணித அறிஞர் யார்?
0: நேர்கள் யோசிச்சே இருக்கட்டும், நாம அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
2: வந்துடலாம்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
7: என்னடி எங்க வரணும்?
8: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
7: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
8: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
7: வா வா, சீக்கிரம் போகலாம்.
9: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
13: ஆமாம் மன்னா.
12: யானை படைகள்
13: தயார் மன்னா.
12: குதிரை படைகள்
13: கிளம்பிவிட்டது மன்னா.
12: சரி, புறப்படுவோம்.
14: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
12: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
14: அது வந்து மன்னா.
12: சரி, புறப்படுவோம், வாரும்.
14: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
12: வாள் எதற்கு?
14: போருக்கு.
12: போருக்கு செல்வது யார்?
14: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
12: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
14: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
12: அங்கே என்ன முணுமுணுப்பு?
15: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
14: இன்றைய குறுஞ்செய்தி.
15: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
0: நேரம் பிற்பகல் 3:37 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம்
2: பொதறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: சோ நம்ம பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி நேர்கள்ட்ட ரெண்டு க்வெஸ்சன்
2: கேட்டிருந்தோம்,
0: சோ பதில் சொல்ல வந்துட்டாங்க.
2: வணக்கம் பொதறிவு பாசறை. வணக்கம், இங்க யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தோம், உங்களுக்கு உங்க எந்த கேள்விக்கான பதில் தெரியும்? முக்கிய பங்களிப்பு செய்த கணித அறிஞர் யார் அப்படிதான் கேள்வி. முயற்சி பண்ணிருக்கீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
16: வணக்கம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்,
0: எந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க?
16: மதிப்பை கண்டு, அதாவது மதிப்பை வந்து சொன்னவர் வந்து பிரம்மகுப்தர்.
2: பிரம்மகுப்தர்.

0: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, பாராட்டுக்கள்.
1: நன்றியா? நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: நம்ம வந்து கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து இரண்டு பேர் வந்து தவறா சொல்லி மூணாவதா வந்து நமக்கு கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் பூஜ்ஜியம் அதாவது ஜீரோ அப்படிங்கிற எண்ணின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்த கணித அறிஞர் யார் கேட்டிருந்தோம், அதுக்கான சரியான பதில் பிரம்மகுப்தர் அப்படிங்கறதுதான். அதாவது இந்தியாவின் மிக புகழ்பெற்ற பழங்கால கணித மற்றும் வானியல் அறிஞர்கள்ல ஒருத்தவங்க தான் இந்த பிரம்மகுப்தர். இவங்க வந்து கிபி 598 ஆண்டுல வந்து பிறந்திருக்காங்க. அவர் எழுதிய பிரம்மஸ்புட சித்தாந்தம் அப்படிங்கிற நூல்ல பூஜ்ஜியத்தை பற்றிய கணித விதிகளை எல்லாம் விளக்கியிருக்காங்க. பூஜ்ஜியம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்முடைய மேக்ஸ்ல ரொம்ப சாதாரணமா ஒரு எண்ணா வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா பூஜ்ஜியத்தை ஒரு எண்ணாக கருதி அதனுடன் கணித செயல்பாடுகளை எப்படி செய்யறது அப்படிங்கறதுக்கான விதிகளை முறையாக விளக்குறதுல பிரம்மகுப்தருடைய பங்கு ரொம்ப முக்கியமாவே இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 + 0 = 5, ஒரு எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டினா அந்த எண்ணே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு எண்ல இருந்து அதே எண்ணை கழிச்சாலும் பூஜ்ஜியம் கிடைக்கும். அதாவது 5 - 5 = 0 அப்படிங்கிறது. ஒரு எண்ணை பூஜ்ஜியத்தால் பெருக்கினாலும் பூஜ்ஜியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 5 × 0 = 0. சோ நம்ம வாழ்க்கையில ஜீரோன்னா சில நேரம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம
1: நினைப்போம்.
0: ஆனா மேக்ஸ்ல அந்த ஜீரோ இல்ல அப்படின்னா 10, 100, 1000, 10,000, 1,00,000, 1,00,000 என்ன வேல்யூ இருக்கும்? வேல்யூவே இருக்காது. சோ ஜீரோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணா இருந்தாலும் கணித உலகத்தையே மாற்றிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நம்ம பிரம்மகுப்தருடைய இதுதான். இப்ப வந்து ஆரியப்பட்டான்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து கிபி 5 ஆம் நூற்றாண்டுல உள்ள ஒரு கணித அறிஞர். இந்த ஆரியப்பட்டா வந்து ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூல்ல தசம இடமதிப்பு முறைய வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சமஸ்கிருதத்துல வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்படக்கூடிய சூனியா அப்படிங்கிற சொல்ல வந்து அந்த பூஜ்ஜியத்துக்கு வந்து ஆரியப்பட்டா பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி, பூஜ்ஜியம் அதாவது ஜீரோ அப்படிங்கிற எண்ணின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்த கணித அறிஞர் யாருன்னு கேட்டிருந்தோம், அதற்கான சரியான பதில் பிரம்மகுப்தர்.
1: நேர்களுக்கு இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க.
0: வணக்கம், பொது அறிவு பாசறை.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், நான் பாரதி ரேணுகா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, கேள்விக்கான பதில் தெரிஞ்சிச்சா?
1: எந்த செயலிமா?
3: யூஎம்ஏஎன்ஜி.
1: இல்ல, நல்ல முயற்சிதாம்மா. நன்றிமா, நீங்க அப்படியே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, நாங்க பதில் சொல்றோம். சரியா? நன்றிமா, நன்றி. வணக்கம்.
3: மறுபடியும்
1: அதனாலதான் உங்க பேர் சொல்லாம வந்து நாங்க வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரிமா, நன்றிமா, சரியான பதில் தான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த செயலியோட பெயர் வந்து நியாய சேத்து, NYAYASETU,
0: நியாய சேது.
1: இதுதான் வந்து அந்த ஆப்போட பேரு. இது பத்தின கூடுதல் தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2026 இந்திய அரசின் நீதித்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மற்றும் பாயிண்ட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா பாஷினி இணைந்து நியாய சேத்து அப்படிங்கிற இந்தியாவின் முதல் பல மொழி ஏஐ சட்ட உதவி சாட்பாட் மற்றும் அதன் மஸ்காட் திஷிகாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது மஸ்காட் திஷிகா அப்படின்னா இப்போ வந்து ஏஐ தானே சொல்கிறோம். ஏஐட்ட இப்போ நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா அதுக்கு வந்து ஒரு உருவம் வச்சுருக்கோம். அது வந்து எப்படி எந்த உருவமானாலும் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் மஸ்காட். ஸோ அந்த மஸ்காட் வந்து இந்த ஆப்புக்கான மஸ்காட்டோட பேர் வந்து என்னன்னா திஷிகா.
0: திஷிகா.
1: ஆ, இப்போ நம்ம அந்த ஆப்ல நம்ம க்வெஸ்சன் கேட்டோம் அப்படின்னா அந்த திஷிகா தான் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க பேர் வந்து திஷிகா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த நியாய சேத்து திட்டம் ஒரு வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. அதாவது நம்ம டைப் பண்ணி க்வெஸ்சன் கேட்கணும்னு அவசியமே
0: கிடையாது,
1: கேட்டுக்கலாம். அதாவது எந்த மொழி இருந்தாலும், இந்தியாவில ஏகப்பட்ட மொழி இருக்கு இல்லையா, அதுதான் ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னாங்க இல்லையா, பாஷினி
0: அப்படின்னு
1: சொல்லி. இந்த ஆப்பையும் இதுல பயன்படுத்தியிருக்காங்க. அதனால நம்ம எந்த மொழிகள்ல, இந்தியாவில் உள்ள எந்த மொழிகள்ல நம்ம கேள்வி கேட்டாலும் அந்த மொழிகள்ல வந்து அதுக்கு வந்து அந்த திஷிக்கா வந்து நமக்கு ஆன்சர் பண்ணும். அது மாதிரி இது வந்து எப்படி மக்களுக்கு

0: உதவுது அப்படின்னா சாதாரண மக்களின் உரிமைகள் மற்றும் நீதிமன்ற நடைமுறைகளை மிக எளிமையான மொழியில் விளக்குது. அதே மாதிரி ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து காவல்துறை அணுகணுமா, இல்லை சட்ட உதவி மையத்தை தொடர்பு கொள்ளணுமா, அல்லது நீதிமன்றத்திற்கு செல்லணுமா அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட கேட்டால் அதுவே நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும். அதே மாதிரி இந்த சாட்பாட்டில் திஷிகா அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல, ஒரு டிஜிட்டல் தோழி மூலமாக சட்ட உதவி தேடும் மக்களுக்கு பயம் இல்லாமல் கேள்விகளை கேட்கும் வகையில் நட்புடன் வழிகாட்டுது இந்த திஷிகா அந்த தோழி. தாய்மொழியிலேயே பேசி சட்ட சந்தேகங்களை தெரிந்து கொள்ள உதவும் நாட்டின் முதல் AI பல மொழி சட்ட உதவி செயலியின் பெயர் என்ன? நியாய சேது. இப்ப நேயர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: அடுத்த கேள்வி கேட்டுடலாம்.
0: மாநில அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சேர்த்த முதல் இந்திய மாநிலம் எது? இதுதான் கேள்வி. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் AI அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சோ நீங்களா என்னடா சொல்றது, நான் வந்து எங்க ஸ்கூல்லயே நாங்க கொண்டு வந்துடும், அதாவது குழந்தைகளுக்கே நாங்க வந்து ஸ்கூல்லயே AI பத்தி சொல்லி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. அது எந்த மாநிலம்? அதுதான் கேள்வி. மாநில அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சேர்த்த முதல் இந்திய மாநிலம் எது?
1: சொல்றதுக்கு வந்து நேயர்கள் டவுன் வந்துட்டாங்க. நிகழ்ச்சி இணையும் நேயர் வணக்கம். பொது அறிவு பாசறை
0: வணக்கம்.
2: பஞ்சாப்.
0: என்ன சார்,
1: எங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க.
0: நாங்க ஆன்சரை மறந்துருவோம் அப்படின்ட்டு சொல்லுங்க சார். பேர் என்ன சார்? நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், ஏன்னா எல்லாருமே இதுல வந்து இந்த க்வெஸ்சன் வந்து பதில் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால வந்த நேயர்களை திருப்பி வராம மற்ற நேயர்களுக்கு
1: வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: சோ இப்ப அடுத்த நேயர் வந்துட்டாங்க.
1: வணக்கம் பொது அறிவு பாசறை.
0: புதுக்குடியிருப்பு ராஜா சாம். கேரளா மாநிலம் சரியா? பதில் சரியா? நான் கேட்டேன்
1: உங்ககிட்ட கேக்குறாங்க சரியான பதிலா இருக்குமா அப்படின்னு தெளிவா.
0: கேரளா மாநிலம் சரிங்கய்யா. நன்றி, சரியான பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஸோ அந்த நேர் வந்து அழகாக பதில் சொல்லிட்டாங்க. கேரள மாநிலம். மாநில அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சேர்த்த முதல் இந்திய மாநிலம் எது? கேரளா. கேரள கல்வித்துறையின் தொழில்நுட்ப பிரிவான KITE அதாவது கைட், கைட் அப்படின்னா கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன். இதுதான் இப்போ நமக்கு தமிழக அரசு பாடத்திட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி கேரளாவில் கேரளா
1: மாநிலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப
0: பெருமையான விஷயம். ஏன்னா எப்போதுமே கேரளா வந்து படிப்பு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ரொம்ப படித்த மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்டேட் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறமும் கேரளா. ஸோ அந்த கேரளா அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான குழந்தைகளுக்கு KT அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாடக புத்தகங்களில் AI பாடகங்களை இணைத்துள்ளது. இதன் மூலம் சுமார் 80,000 மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கு AI கருவிகளை வகுப்பறையில் பயன்படுத்துவது குறித்து சிறப்பு பயிற்சியும் அளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து நடத்தி சென்றதுக்காக இவங்களுக்கு வந்து யூனிசெஃப் நிறுவனம் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான முறையில் AI கற்பிக்கும் கேரளாவின் இந்த கைட் AI முயற்சியை உலகளாவிய சிறந்த நடைமுறையாக பாராட்டியிருக்காங்க. யூனிசெஃப் அப்படிங்கிற நம்ம வேர்ல்டு உள்ள ஒரு பெரிய நிறுவனம் வந்து அதை வந்து பாராட்டி இருக்காங்க. ஸோ கேள்வியும் பதிலும், மாநில அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சேர்த்த முதல் இந்திய மாநிலம் எது? கேரளா. இப்ப நேர்களுக்கான அடுத்த க்வெஸ்சன்,
1: அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் செயற்கை கோள் வழி செலுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய நேவிகேஷன் சிஸ்டமின் பெயர் என்ன? தன் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி செலுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய நேவிகேஷன் சிஸ்டமின் பெயர் என்ன?
0: சரி, நேயர்கள் இந்த பதிலை யோசிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள ஒரு பாட்டு கேட்டலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து GV பிரகாஷ்குமார் இசையில் அறிவு பாடிய பாடல்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: கடல் காற்றின் இசையாய் குமரி மண்ணின் குரலாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:51. பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
8: பொது அறிவு பாசறை நீரலை நிகழ்ச்சி.
7: நிகழ்ச்சியில பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஒரு
8: கேள்வி கேட்டிருக்கோம். இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி செலுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய நாவிகேஷன் சிஸ்டமின் பெயர் என்ன?
7: இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ரேணுகாமா, நீங்க ஆல்ரெடி கால் பண்ணிட்டீங்க இல்லையா?
9: ஆமா, தவறான பதில்.
7: தவறான பதில், அதனால நான் சரியா பதில் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்றீங்க. நாங்க இப்பதான் சொன்னோம், அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிமா.

0: மறுபடியும் கேட்கலாம்.
1: இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி செலுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய நேவிகேஷன் சிஸ்டமின் பெயர் என்ன அப்படிங்கறதான் கேள்வி.
0: சோ நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம். இங்க இருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
0: என்ன சேட்டலைட்?
1: முயற்சி பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
0: நன்றியா. வணக்கம். வணக்கம்.
1: இணைப்புல வந்தாச்சு, பேசலாம்.
0: நம்ம பேசுறது நமக்கே கேக்குது.

ஸோ நேயர்களுக்கு வந்து மறுபடியும் சொல்லிக்கிறோம், எல்லா நேயர்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனால் வந்த நேயர்களை திருப்பி வராமல் எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கேள்வி

0: ஸோ நேர்களுக்கு வந்து நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஆனால் நேர்கள் வந்து இன்னும் பதில் சொல்லலாம். அதனால நாமளே பதில் சொல்லிடலாம்.
1: அதாவது இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி செலுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய நேவிகேஷன் சிஸ்டமின் பெயர் என்ன அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான பதில் என்ன அப்படின்னா, NAVIC அப்படிங்கறதுதான் அதற்கான பதில். அதாவது NAVIC அப்படிங்கிறது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான ISRO உருவாக்கப்பட்ட இந்தியாவின் சொந்த செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்பு, அதாவது சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கறதுதான். இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, NAVIC அப்படின்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலர் அப்படிங்கறதுதான். தமிழ்ல நம்ம என்ன சொல்லணும்னா, இந்திய விண்மீன் கூட்டமைப்பை கொண்ட வழிகாட்டுதலுக்கு பேர் தான் இந்த NAVIC அப்படிங்கிறது. சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள்ல நேவிக் அப்படின்னா மாலுமி அப்படிங்கறது பெயர், அதாவது வழிநடத்துபவர், நேவிகேட்டர் அப்படிங்கறதால இந்த NAVIC அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. கடல்ல வந்து திசை தெரியாமல் பயணிக்கும் கப்பல்களுக்கும் மாலுமி எப்படி வழிகாட்டுவாரோ, அதே போல இந்த செயற்கைக்கோள் அமைப்பு மக்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற பெயர்ல இந்த பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. அமெரிக்காவின் GPS தொழில்நுட்பத்திற்கு மாற்றாக இந்தியா உருவாக்க

உள்ள சொந்த வழிகாட்டி அமைப்பு இந்த NAVIC. இது வந்து முன்பு எப்படி பேர்ல இருந்துச்சு அப்படின்னா IRNSS, இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இந்திய பிராந்திய வழிகாட்டு செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னு முன்னாடி தொழில்நுட்ப பெயரால இருந்திருக்குது. இது நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுவதையும், இந்தியாவின் எல்லையில் இருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதிகளையும் துல்லியமாக கண்காணித்து வழிகாட்டக்கூடிய திறன் கொண்டதா இருக்குதா. சோ வாகனங்கள், கடல் மற்றும் விமான போக்குவரத்து போன்ற துறைகள்ல பயன்பாட்டுக்கு இந்த NAVIC வந்து இருக்குது. பேரிடர் மேலாண்மை, துல்லியமான இடத்தகவல்களையும் வந்து நம்ம இந்த ஆப் மூலமா, நம்ம வந்து சிஸ்டம் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுதான் இந்தியாவின் சொந்த சேட்டலைட் நேவிகேஷன் திறன் வந்து இந்த NAVIC ல இருக்குது. கேள்வி மீண்டும் ஒரு முறை, இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி செலுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய

0: ஒருமுறை இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி செலுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய நேவிகேஷன் சிஸ்டமின் பெயர் என்ன? இதற்கான பதில் நாவ் ஐசி.
1: ஸோ பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி இதோட முடிவு பெறதுக்கான நேரம் வந்தாச்சு.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அழகா வந்து நமக்கு பதில்களெல்லாம் சொன்ன நேர்களுக்கும்
1: நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முயற்சித்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக
0: கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும்
1: நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

செல்ல குட்டிகளை, உங்களுக்காக இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. மறக்காம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய டேலண்டை எங்களுக்காக சொல்லுங்க. இனி வருவது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.stat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: பாதையும் ஒவ்வொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்க இப்போ நீங்க எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் வித்யாலட்சுமி கடன் திட்டம். இந்தியாவில் பள்ளி கல்வியை முடிக்கும் மாணவர்களில் பெரும்பாலானோர் உயர்கல்வி பயில தயங்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பணம்தான் என்றால் அது மிகையாகாது. ஆம், உயர்கல்வியில் தங்களுக்கு பிடித்த பாடத்தை படிக்க விரும்பும் மாணவர்கள் அனைவருக்கும் அரசின் உதவியோடு பயிலும் வாய்ப்பு அமைவது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். இதனால் அவர்களது படிப்பு ஆற்றல் எந்த விதத்திலும் வீணற்று அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்ற

உன்னத நோக்கத்தோடு பாரத பிரதமரால் உருவாக்கப்பட்ட திட்டமே வித்யாலட்சுமி கடன் திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் www.vidyalakshmi vidyalakshmi.co.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பூர்த்தி செய்து ஒரு முறை கணக்கினை துவங்க வேண்டும். பிறகு அவர்களது கடன் தேவையை வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த இணையதளத்தினை மத்திய நிதியமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகளின் கூட்டமைப்பு என மூவரும் இணைந்து நிர்வகிப்பதால் மாணவர்களின் கடனுக்கான விண்ணப்பங்கள் உடனுக்குடன் ஆராயப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு மாணவர் ஒரே சமயத்தில் அதிகபட்சமாக 3 வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 400,000 வரை கடன் பெற முடியும். இதற்கான திருப்பி செலுத்தும் காலம் 15 ஆண்டுகள் அதிகப்படியாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பெறும் கடன்களுக்கு இன்றைய தேதியில் 8.4% வட்டி உள்ளது. இந்த வித்யாலட்சுமி கடன் திட்டத்தின் மற்றொரு சாராம்சமாக இருப்பது 40 வங்கிகள் இதில் உள்ளது அல்லாமல் அனைத்து கல்வி அறக்கட்டளைகளும் இதில் பங்கேற்று உள்ளதால் தகுதியுடைய மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை எளிதில் கிடைக்க இத்திட்டம் உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.

நிகழ்ச்சிகள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று PM வித்யாலட்சுமி கடன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 உங்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கிறது திரை இசை. எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற உணர்வுக்கு பேரு தாங்க தன்னம்பிக்கை. வரக்கூடிய பாடலையும் தன்னம்பிக்கையோடு கேட்டுருவோமா? சந்திரமுகி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வாலி, வரிகளில் வித்யாசாகர், இசையில்.

0: இருக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேர்களே, பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பேச வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 04652, மொபைல் நம்பர் 8903257039. நேர்களே, இன்றிரவு 8:05 நம் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள். வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்றும் நாளையும் குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13 முதல் 15 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேரம் மாலை 4:13. நேர்களை எதிர்ப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. ஸ்டேட்டஸையும் சேவிங்ஸையும் பார்த்து பழகும் உறவுகளுக்கு இடையில குணத்தையும் மனதையும் பார்த்து பழகிற நட்பு சிறந்ததுதான. திரு திரைசையில் கேட்கலாம் திருப்பாச்சி படத்திற்காக திப்பு பாடிய பாடல் இசை தீனா.

நாயன் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்ல பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்களின் உரை. ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய

0: சான்றுகளை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணைப்பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முகசுந்தரம் அவர்கள். படிப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. பிறர் இதயத்தை வெல்வதற்கு அதிக செலவு எல்லாம் இல்லை, நல்ல குணம் இருந்தாலே போதுங்க. வரக்கூடிய பாடல் வீரம் படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்து பாடிய பாடல். வரிகளுக்கு சொந்தக்காரர் விவேகா.
1: All the people want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the house.

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா.

0: தான் சொல்றது.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. தலை சாயும் நிலையே வந்தாலும் தன்மானத்தை ஒருபோதும் இழக்காதே. சிங்கம் 2 திரைப்படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் எஸ் எஸ் தமன் இசையில் விவேகா வரிகளில் சங்கர் மகாதேவன் நகாஸ் ஆஷிஷ் பாடிய பாடலை கேட்கலாமா?

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது திரை இசை. நேயர்களே, இனி கேட்கலாம் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब मुझे यानी अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता, जगबंधु
1: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள், இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மரீனா கடற்கரை, பெசன்ட் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் குப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
6: இரவு பொழுதின் இனிமையாய்,
5: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
6: குமரி பண்பலை 101.
5: குமரி பண்பலை 101.
3: கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02. சொல்ல தேனூரும் செல்ல தமிழ் வாரி, மெல்ல தெளிப்போம் நாம் அள்ளி உலகிற்கே. தொடரும் நிகழ்ச்சி முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். முற்றத்து மல்லிகையை தொட்டு வரும் தென்றலினூடே பண்பலை 101 கவிநயமிக்க தமிழ் பாடல்களை ரசனையோடு கலந்து எண்ணத்தில் சுவையூட்ட வண்ண பாடல்களாய் முல்லைச்சரத்தில் கேட்போமா? ஆறுபடை வீட்டினுரை குமரா, ஆதி சிவன் பெற்றெடுத்த முருகா, ஆனிமுகனின் சின்ன இளவா, ஆடி வரும் மயிலின் பெரு அழகா. முலைச்சரத்தில் கேட்கலாம் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பூவை செங்குட்டுவன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் ராஜலட்சுமி பி.சுசிலா பாடிய பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: அளவான உணவு உடலுக்கு நலம், அளவோடு பழகு உறவுக்கு நலம். முல்லைச்சரத்தில் கேட்கலாம். சூரியகாந்தி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. என் மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது உன் விழிகளின் வரிகள் அல்லவா? உன் விழியில் என் உலகம் காண்கிறேன் நான். வாலி வரிகளில் தளபதி படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடிய பாடல் முல்லை சரத்தில்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: செவிக்கிதமாய் மனதுக்கு சுகமாய் தென்றல் வழி உலா வந்து கொண்டிருப்பது உங்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:22. நேயர்கள் இணைந்திருப்பது முல்லை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். அன்பே, பூவோடு நார் சேர்ந்தால் பூமாலை, உன்னோடு நார் சேர்ந்தால் மணமாலை. என் உயிரானவனே, உன் கரம் பற்றும் நாட்களை எண்ணிக்கொண்டே மணமாலை நாம் சூட. முல்லைச்சரத்தில் கேட்கலாம் ஆவாரம் பூ திரைப்படத்திற்காக புலமை பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இசை இளையராஜா.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

பொன்மாலை பொழுது கதிரவன் விடை கொடுக்க இனிய பாடல்களாக உங்களுடைய மனதில் உற்சாகம் மூட்டிக் கொண்டிருப்பது குமரி பொன்மலை 101 இருந்து மூளை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். காணும் திசைகளில் எல்லாம் நான் பார்ப்பது அவன் முகமே, காணும் திசைகளில் எல்லாம் அவன் தேடுவதும் இவள் முகமே. முல்லைச்சரத்தில் கேட்கலாம் மானஸ்தன் திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் கே எஸ் சித்ரா ஹரிஹரன் பாடிய பாடல், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல

உறங்கும் போது கனவிலும், விடிந்தவுடன் நினைவிலும், வாழும் வரை உயிரிலும் நீயே. முல்லைச்சரத்தில் கேட்போம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உதித் நாராயணன் சின்மயி பாடிய சிவாஜி படத்தின் பாடல், வரிகள் வைரமுத்து.

0: பண்பலையில் சொல்லும் நேரம் மாலை 5:40. குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம் இது முல்லை சரம். நெஞ்சினிலே நினைவு முகம், நிலவிலும் தெரிவது உன் அழகு முகம். முன்தினம் பார்த்தேன் என்னோடு பயணிக்க இருக்கும் என் ஆசை முகத்தை.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா

முல்லைச்சரத்தில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாரணம் ஆயிரம். திரைப்படத்திற்காக தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடிய பாடல். மௌனமாயிருந்தே மனதை கொள்ளையடித்த கனிமொழி அவள். மொழியில் பேசாமல் விழியால் பேசி என்னை வீழ்த்திவிட்டு போகும் கிளிமொழியும் அவளே. வைரமுத்து வரிகளில் கார்த்திக் மேகா பாடிய பாடல் இரண்டாம் உலகம். திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்

கண்களுக்கு பார்வையாய், மொழிகளுக்கு பொருளாய், இதயத்திற்கு உயிர் நாடியாய் என்றும் இருப்பது அன்பு. ஏகாதசி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல், படத்தின் பெயர் சண்டைக்கோழி 2.

0: நேற்றைய கனவும் நீயே, இன்றைய நினைவும் நீயே, நாளைய வாழ்க்கையும் நீயே, என்றும் என் மனதில் நீயே. குஷியோடு கேட்கலாம் வரும் பாடலை. இது பால்டப்பா பாடிய பாடல், ஹாரி ஜெயராஜ் இசையில், பிரதர் படத்திற்காக.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: நேயர்கள் இதுவரைக்கும் அறிப்பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்தது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: செவிக்கு இதமாய் மனதுக்கு சுகமாய்.

0: இதமாய் மனதுக்கு சுகமாய் தென்றல் வெளி உலா வந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நிகழ்ச்சி நிரல் மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. இன்றிரவு 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை. ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 10:06 நிலாமுற்றம் நேரலை, 11 மணிக்கு மனசு இயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மங்கள நாதம். இனி நாளை ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் நா அரவிந்தகுமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதும் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனடியில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலையபுரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலையபுரம், மனைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை. 8:30 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. 11:02 எக்ஸோர் குமரி பண்பலையுடன் நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது வசதிகளா நேரமா நிரல் நிகழ்ச்சி. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 ஆடி அமாவாசை, 101வது ஆண்டு குளித்துறை வாவுபலி பொருட்காட்சி சிறப்பு நிரலை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் வலிப்பு நோய் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்ய தெரியுமா. 1:10 ஹாய் சிநேகிதியே, சொல்லாமல் புரிந்து கொள்ளும் தோழி நிரலை. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நிறத்தில் வெள்ளித்திரையில். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்டு இல்லத்தில் இனிமை சேர்ப்போம், உங்கள் செவிக்கு விருந்தளிப்போம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணையவழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 16 காலை 10 முதல் 4 வரை வாளையத்துவையல் அரசு ஆதித்ராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதியில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் சேர்க்கை பெற கால அவகாசம் ஆகஸ்ட் மாதம் 14 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 10 தேர்ச்சி மற்றும் 11 12 வகுப்பு டிப்ளமோ, டிகிரி, தேர்ச்சி அல்லது தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள் அட்வான்ஸ்ட் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் மற்றும் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன. மேலும் காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேசாதவர்காக ஃபிட்டர் டெஃப் அண்ட் டம்ப் என்னும் சிறப்பு தொழிற்பிரிவு உள்ளது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாயும், பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள், 2 சீருடைகள் மற்றும் 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசு ஒளிப்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகவும். தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்கள் 0462-261-463, 94-99-05-58-06 மற்றும் ஒரு அலைபேசி எண் 94-99-05-58-05. அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என நாகர்கோவில் கோணம் அரசு ஒளிப்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வித் தொகுதியை பதிவு செய்து 5 முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜூலை 1 செப்டம்பர் 3 வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கடந்த மாதம் 30 5 நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு இல்லை. ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்றும் அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்ச வரம்பு ஏதுமில்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்த விதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மனுதாரர்களும் விண்ணப்பம் செய்யலாம். குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலைநாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள்.

மாணவர்கள் கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். நேர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:15 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: என்னடி எங்க வரணும்
13: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை.

0: வா வா சீக்கிரம் போகலாம்.
1: கமலா ஜுவல்லர்ஸ் திங்கள் சந்தை.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: மெல்லிசையில் முதலாவதாக ஞாலமுய்ய வந்தவரே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் சுத்த சத்வானந்தா, பாடலை பாடியவர் எம் எல் ஸ்ரீகாந்த் குழுவினர், இசை டி கே ஜெயராமன்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிபண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
0: மெல்லிசையில் அடுத்ததாக
5: துர்கையம்மா என தொடங்கும் MS விஸ்வநாதன் இசையில் கல்லை ஆ துரை இயற்றிய பாடலை பாடுவோர் TK கலா குழுவினர்.

0: நேயர்கள் இதுவரை மெல்லிசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன்.

0: தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள்

0: இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக் கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான சிபிஎஸ்இ கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததையடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை

0: திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. இனிய இசையால் உங்களை இசையூட்ட காத்திருக்கிறது திரை இசை. கண்ணாடியில் வீசிய கல்லாய் உன் பார்வைகள் என்னுள் சிதறி கிடந்தாலும் ஒவ்வொன்றிலும் விதவிதமாய் தெரிகிறாய் நீ காதலோடு. வைரமுத்து வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கேட்கலாமா?

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: பிடித்ததை கண் சிமிட்டியும் பிடிக்காததை உன் புருவ முயற்சியும் என்னிடம் உணர்த்தும் போது உன் கோபங்களையும் காதலிக்கிறேன். கேட்கலாம் கலைக்குமாரி வரிகளில் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். ஹரிஹரன் பாடியது இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
6: பேசும் நேரங்களை விட பேசாத நேரங்களில் காதல் வெகுவாக பிரதிபலிக்கிறது நமக்குள். வருஷமெல்லாம் வசனம் திரைப்படத்திற்காக உன்னி மேனன் பாடிய பாடல், இசை சிற்பி, வரிகள் ரவிசங்கர்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மை தீட்டி வந்தவளே, மனதை களவாடி சென்றவளே, மதி மயங்கி நின்றவனே, மாய விழியால் என்னை வென்றவனே. பழனி பாரதி வரிகளில் சாதனா சர்க்கம் கே ஜெயசுதாஸ் பாடிய பாடல். இசை வித்யாசாகர். படத்தின் பெயர் தவசி.

தற்போதைய வடிவை திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்று கல்வி அமைச்சர் கொண்டுவந்த தனி தீர்மானமும், நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கொண்டுவந்த தனி தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவை மீது இன்று 3வது நாளாக பொது விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எந்தவித புதிய அறிவிப்பும் இரண்டு பட்ஜெட்டுகளிலும் இல்லை என்றும்,

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இனி சட்டப்பேரவையில் இன்று சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுதா குமரன்.
2: வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 இன் தற்போது

அரசுக்கு எந்தவித புதிய அறிவிப்பும் இரண்டு பட்ஜெட்டுகளிலும் இல்லை என்றும் இதனால் மக்கள் ஏமாற்றமடைந்திருப்பதாகவும் கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அரசின் திட்டங்களே இப்போதும் செயல்பட்டு வருவதாக கூறினார். வரி வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை குறைப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்போதைய அரசும் அதிக கடன் வாங்கும் நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரவைக்கு வருகை தந்துள்ள புதிய உறுப்பினர்கள் பேரவையின் மரபுபடியும் விதிப்படியும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு சுகுமார், சாதி, மதம் மற்றும் பணம் மட்டுமே தேர்தல் வெற்றியை தீர்மானித்து வந்த நிலையை மாற்றி தாவேக ஒரு புதிய வரலாற்றை படைத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக குறிப்பிட்டார். எந்த அரசு அலுவலகங்களிலும் எந்த நிறுவனங்களிலும் லஞ்சம் பெறுவதற்கு அச்சப்படும் சூழ்நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சூலூர் தொகுதியில் சுந்தர சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நகரின் மையப்பகுதியில் மேம்பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா அடக்கம் செய்யப்பட்ட தேனி மாவட்டத்தில் உள்ள இடத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்றும் திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பாரதிராஜாவுக்கு வழங்கிட மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு சுகுமார், அரசியல் ரீதியான சில கருத்துக்களை தெரிவித்தபோது திமுக தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசும்போது, சேவை உரிமைச் சட்டம் கொண்டு வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட மாநில அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரிலும் சேவை செம்மல் அஞ்சலை அம்மாள் பெயரிலும் விருதுகள் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். வேளாண் துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 27,000 அதிகமான ஏரிகளை தூர்வாருவதன் மூலமும் காவிரி, பாலாறு உள்ளிட்ட ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலமும் சுமார் 150 TMC வரை நாம் தண்ணீரை சேமிக்க முடியும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும் என்றும் திருமதி சௌமியா அன்புமணி ஆலோசனை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தில் உள்ள சுமார் 22,000 ஏரிகளில் முதல்கட்டமாக 14,000 ஏரிகளில் தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகரில் உள்ள ஏரிகளை தனியார் பங்களிப்பின் மூலம் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன், பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்றும் கள் இறக்குவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் தென்னையிலிருந்து உற்பத்தியாகும் நீராபானத்தை அரசு விழாக்களில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதை பழக்கத்தை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மனப்பயிற்சி வழங்க வேண்டும் என்றும், பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியை சுற்றுலா பகுதியாக அறிவித்து உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் திரு நித்யானந்தன் கேட்டுக்கொண்டார். தாவக உறுப்பினர் திரு அபிஷேக் பேசும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று உண்மையான சமூக நீதி அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்று கூறினார். என்னை போன்ற இளையவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி வரலாற்று சாதனையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஏற்படுத்தியுள்ளார் என்றும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கூற்றுபடி இந்த அரசு செயல்படுவதாகவும், மக்களுக்கான வெளிப்படையான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அனைத்து தரப்பினரின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி, அரசின் பல்வேறு துறைகளில் 3,30,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் இவற்றை படிப்படியாக அரசு நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிதியாண்டில் 10,000 பள்ளிகளில் சூப்பர் கிளாஸ், சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய திரு எடப்பாடி பழனிசாமி, கிராமப்பகுதியில் உள்ள சுமார் 40,000 பள்ளிகளுக்கும் இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்றார்.
கிராமப்புற மாணவர்களுக்கு போதிய திறன் பயிற்சிகளை வழங்கி மிக அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கோ எந்த முயற்சியையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது இந்த பட்ஜெட் மூலம் வெளிப்படையாக தெரிவதாகவும் அவர் கூறினார். மூன்று மாதங்களில் மட்டும்

0: மே இந்த அரசு சுமார் 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்றிருப்பதை பார்க்கும்போது 5 ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக கடன் பெற்று இப்போதுள்ள 10 லட்சம் கோடி என்ற கடன் அளவு 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் அபாயம் உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், திமுக உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாசன், தாவேக உறுப்பினர் திருமதி கனிமொழி சந்தோஷ் ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்கள் தொகுதி பிரச்சினைகளையும் குறிப்பிட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பேரவையில் இன்று 2 அரசினர் தனி தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள வலியுறுத்தும் தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தாக்கல் செய்து பேசினார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் தேர்வு முறை பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். எனவே நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம், ஹோமியோபதிக்கான தேசிய ஆணையச் சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மையச் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனவும் அமைச்சர் தெரிவித்து இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் தவிர மற்ற கட்சிகளின் பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்தார். அவர் பேசுகையில் தற்போது திருத்தப்படும் விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும் குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும் என்று தெரிவித்தார். எனவே இந்த திருத்த மசோதாவை அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெற்று மாநில அரசுகள் தொண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு மத்திய அரசை இந்த மன்றம் வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் கூறினார். எந்தவொரு திருத்த மசோதாவும் இயற்கை நீதி, விகிதாச்சாரம், சொத்துரிமை பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும், வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடனும் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக்கொண்டார். அவர் முன்மொழிந்த தீர்மானமும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின்போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் சில அரசியல் ரீதியான விமர்சனங்கள் விவாத பொருளாகியபோது அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஈடுபட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எச்சரித்த அதே வேளையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் எச்சரித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவை மரபுபடியும் விதிபடியும் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்றைய விவாதத்தின்போது எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு விஜய் பாலாஜி, திருமதி கமலி, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். மொத்தத்தில் இன்றைய அவை நடவடிக்கைகள் கருத்து மோதல்களுடன் கலகலப்பாக நடைபெற்று முடிந்தன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:10:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெய விஜயகுமார்.
2: நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும், நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுஹாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்குவங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி

0: பெறுகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960 அக்டோபர் 11 அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 முதல் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16 கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000 பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். அவர்களுக்கு பஞ்சு முதல் நூல், துணி மற்றும் ஆடை தயாரிப்பு வரை உள்ள முழுமையான நெசவு செயல்முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வண்டிகளில் வலம் வந்தனர். வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது.
1: பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் பார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப் பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ்.
2: கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான் ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பத்தின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அரௌண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். ஸோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத்.
1: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகம் ஊட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி விஜயகுமார். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடை

0: பெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஒய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஒய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும், இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின்போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு

0: அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடன் உதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
1: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல எடுத்ததுனால எனக்கு இதுல 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸ்ல இந்த லோன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ புதுசா வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலமா ஃபுட் ப்ராசஸிங் வரும்போது PMFME மூலமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியா லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலமா லோன் வாங்கும்போது ஈஸியா.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
2: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து பிரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11 நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000-க்கும் மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101.

0: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா

0: மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. தோட்டக்கலை பயிர்களில் எல்லா பருவங்களிலும் நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும். மரவள்ளியில் வளர்ச்சி பருவத்தில் மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதால் மீன் எண்ணெய், ரோசின், சோப் 25 கிராம் லிட்டர் என்ற அளவில் இறைவழி தெளிப்பு செய்யவும். நெல்லில் வளர்ச்சி பருவத்தில் இலை சிலந்தி தாக்குதல் தென்பட்டால் புரோபார்கைட் 2 மில்லி அல்லது லிட்டர் ஸ்பைரோமெசிபன் 0.6% கலந்து தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. மிளகில் நாற்றாங்காலில் வேரழுகள் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்லாக்சில் மாங்கோசோப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். மழை குறைவாக இருப்பதனால் புதிதாக நடவு செய்யப்பட்ட பழ மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதியன்று 1 நாள் கட்டண பயிற்சி நடைபெறவுள்ளது. கட்டணத்தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்படவுள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் கால்நடை தொலைபேசி எண், கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தொலைபேசி எண் 04562-286-843 மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்குள் வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு நாகர்கோவில் பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சு

0: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
0: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மருதாணி, மருதாணி, என்ன இது இப்படி குலைச்சுகிட்டே இருக்கு? மருதாணி, கொஞ்சம் வெளியே வரியா?
4: என்ன பொண்ணி, வெளியவே நிக்கிற? வீட்டுக்குள்ளரவா?
3: எங்க வர்றது? உன்னோட நாய்தான் என்ன தடுத்து நிறுத்தி குறைச்சுகிட்டே இருக்கே.
4: ஏன் பிள்ள, அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். நீ பயப்படாம வா புள்ள, நான் தான் இருக்கல்ல.
3: நீ அத கொஞ்சம் புடிச்சுக்கோ புள்ள, அப்பதான் நான் உள்ள வருவேன்.
4: சரி சரி, நான் பிடிச்சுக்கிறேன், நீ உள்ள வா.
3: என்ன இது என்ன பார்த்து குலைச்சுகிட்டே இருக்கு?
4: ஏன் பொண்ணி, நீ அடிக்கடிக்கு வந்து பழகி இருந்தா பரவாயில்ல. நீ ஏன் எப்பயாவதுதான் வர, அதான் இப்படி சத்தம் போடுறான்.
3: அப்படியா சொல்ற? அது சரி, போன வாட்டி வந்தப்ப உன்னோட நாய் எங்கயோ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன, எப்படி கண்டுபிடிச்ச?
4: அதெல்லாம் அன்னைக்கு சாயங்காலமே கண்டுபிடிச்சிட்டோம் புள்ள.
3: அதான் எப்படின்னு கேட்டேன்.
4: அதுவா புள்ள, அது கழுத்துல ஜிபிஎஸ் கருவிய பொருத்தி இருந்தோம், அத வச்சுதான் கண்டுபிடிச்சோம்.
3: ஓ, அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு.
4: இது என்ன பிரமாதம்! செல்ல பிராணிகளுக்கான நவீன உபகரணங்க எக்கச்சக்கமா இருக்கு. அது சரி, உன்னோட பையன் ஏதோ தொழில் தொடங்க போறதா சொன்னியே, என்ன ஆச்சு?
3: அது ஒரே சிக்கலா இருக்கு. ரெண்டு மூணு யோசனை வந்துச்சுன்னு சொன்னான், ஆனா ஏதும் கை கூடல.
4: இதுதான் விஷயமா? எனக்கு என்னமோ நீங்க இந்த செல்ல பிராணிகளுக்காக உபகரண தொழில தொடங்கினா நல்லா போகும்னு தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் நிறைய செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்.
3: ஜெர்சியா? அது மாட்டு பேர் இல்ல?
4: அடடே, ஜெர்சி இல்ல பொண்ணி, ஜென்சி. இந்த கால தலைமுறைய அப்படி சொல்லுவாங்க.
3: ஓ, அப்படியா செய்தி? ஆமா, இதுல வேற என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு?
4: அத பத்தி தெரியணும்னா செல்ல பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பத்தி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணமான் அவங்க சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
5: உலகளாவிய நாய் பயிற்சி உபகரண சந்தையின் அளவு 2.64 பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டது மற்றும் 2030க்குள் 3.85 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது 25 முதல் 30 வரை 6.54 கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமாகும். பல்வேறு புதுமையான தயாரிப்பு அறிமுகங்கள், நாய் பயிற்சி முயற்சிகளில் அதிகரித்த முதலீடுகள் மற்றும் செல்ல பிராணிகளின் நடத்தை மேலாண்மை தீர்வுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு நாய் பயிற்சி உபகரண சந்தை கணிசமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. நாய் பயிற்சி உபகரண சந்தையில் வட அமெரிக்கா 37% வருவாய் பங்கை கொண்டு உலகளாவிய சந்தையில் மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது. தயாரிப்பின் அடிப்படையில் லீஷ்கள், காலர்கள் மற்றும் லீட்கள் 23% வருவாய் பங்கை கொண்டிருந்தன. பயிற்சி வகையின் அடிப்படையில் கீழ்ப்படிதல் பயிற்சி 37% என்ற மிகப்பெரிய வருவாய் பங்கை கொண்டிருந்தது. விநியோக வழியின் அடிப்படையில் சில்லறை விற்பனை பிரிவு 53% வருவாய் பங்கை கொண்டிருந்தது. 2026ஆம் ஆண்டிற்கான புதுமையான செல்ல பிராணி உபகரணங்கள் ஸ்மார்ட் தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகின்றன. இதில் ஏஐ ஆற்றல் கொண்ட ஜிபிஎஸ் காலர்கள், மைக்ரோ சிப் மூலம் இயங்கும் தீவன கருவிகள், செயலி மூலம் கட்டுப்படுத்தப்படும் தின்பண்டம் வழங்கும் கருவிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு உபகரணங்கள் அடங்கும். தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் போன்ற முக்கிய போக்குகள் செல்ல பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன. செல்ல பிராணிகளுக்கான உபகரண சந்தையானது அடிப்படை பயன்பாடு என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு மாபெரும் சக்தியாக உருமாறியுள்ளது. செல்ல பிராணிகளை சொத்தாக கருதாமல் குழந்தைகளாக நடத்தும் செல்ல பிராணிகளை மனிதமயமாக்குதல் என்ற இயக்கத்தால் உந்தப்பட்டு செல்ல பிராணி உபகரணங்களின் பொருளாதாரம் இப்பொழுது தொழில்நுட்பம், ஆடம்பரம் மற்றும் முழுமையான நல்வாழ்வு போன்ற பரிமாணங்களை எட்டியுள்ளது. துணைக்கருவி

பிரிவில் இப்போது டிஜிட்டல் வன்பொருள் முதல் உயர் ஃபேஷன் ஆடைகள் வரை அனைத்தும் அடங்கும். ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மற்றும் அணியக்கூடிய சாதனங்கள் துறை என்பது தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வரும் துணைத்துறையாகும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வீட்டில் இல்லாத போது ஏற்படும் இடைவெளியை நிரப்புவதற்காக பெட்டெக் இதில் அதிக அளவு முதலீடு செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு GPS மற்றும் சுகாதார கண்காணிப்பாளர், இவை ஸ்மார்ட் காலர்கள் எனப்படும். இப்போது மனிதர்களுக்கான ஸ்மார்ட் வாட்சை போலவே இதய துடிப்பு, தூக்கத்தின் தரம் மற்றும் பதட்டத்தின் அளவை கண்காணிக்கின்றன. அடுத்து தானியங்கி பராமரிப்பு. வைஃபை வசதியுடன் கூடிய தானியங்கி உணவு ஊட்டும் கருவிகள் மற்றும் தானாகவே சுத்தம் செய்யும் கழிவு பெட்டிகள் தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் தரக்கூடியவை ஆகும். மேலும் ஊடாடும் பொழுதுபோக்கு எனப்படும் இன்டராக்டிவ் டாய்ஸ், இவை உரிமையாளர்கள் தொலைவில் இருந்து தின்பண்டங்களை வீச அனுமதிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பொம்மைகள் மற்றும் கேமராக்கள் போன்றவை ஆகும். ஸ்மார்ட் காலர்கள் மற்றும் கண்காணிப்பான்கள் GPS வசதியுடன் முழு நேரமும் சுகாதாரத்தை கண்காணிக்கும் சாதனங்கள் ஆகும். இவை செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் நடத்தை எச்சரிக்கைகள் மற்றும் செயல்பாட்டை கண்காணிக்கும் வசதியை கொண்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மற்றும் உணவு ஊட்டும் கருவிகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செல்லப்பிராணிகளை அடையாளம் காணவும் உணவை வழங்கவும் அல்லது நிகழ் நேரத்தில் உணவு பழக்கங்களை கண்காணிக்கவும் உதவுகின்றன. அடுத்ததாக அல்ட்ராசோனிக் பயிற்சியாளர்கள் மற்றும் பாவ் பிஹேவ், இவை போன்ற LED ஃபிளாஷ் லைட்டுகள் போன்ற தொலைதூர பயிற்சி உதவிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பயிற்சி முறைகளை வழங்குகின்றன. உள்ளமைக்கப்பட்ட குரல் கட்டளை மைக்ரோஃபோன் மற்றும் நேரலை வீடியோ ஒளிபரப்புடன் கூடிய பாதுகாப்பு விளக்கு கழுத்துப்பட்டைகள் செல்ல பிராணி உரிமையாளர்களால் பெருமளவில் விரும்பி வாங்கப்படுகின்றன. மனிதநேயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்கான துணை பொருட்கள் ரசனை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகின்றன. உயர்தர பிராண்டுகள் செல்ல பிராணிகளுக்கான ஆடை வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. உள்ளூரில் பிராண்டுகள் உரிமையாளர்களுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் பொருந்தும் செட்டுகளை, அதாவது மேட்சிங், ஓனரும் அந்த பெட் அனிமலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ட்ரெஸ் போடுவாங்க, அந்த மாதிரி மேட்சிங் செட்ஸை வழங்குகின்றன. அதே போல மலிவான மத்தைகளிலிருந்து விலகி மெமரி ஃபோம், எலும்பு மூட்டியல் படுக்கைகள் மற்றும் வீட்டு அலங்காரத்துடன் ஒன்றிணையும் மரத்தாலான கூண்டுகள் போன்ற புதிய போக்குகளும் உருவாகியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உபகரணங்கள் ஆகிய கார்பட்டைகள், கடலில் இருந்து மீள் சுழற்சி செய்யப்பட்ட நெகிழி விளையாட்டு பொருட்கள் மற்றும் மக்கும் கழிவு பைகள் போன்ற நீடித்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் துணை பொருட்களின் பயன்பாடு பெருமளவில் அதிகரித்துள்ளது. இவை மட்டுமன்றி புற ஊதா கதிர் தாக்கத்தை தாங்கும் திறனை வழங்கும் கண்ணாடிகள் கார் பயணங்களின் போது பாதுகாப்பையும் வசதியையும் அளித்து சிக்காமல் இருக்க உதவும் பாதுகாப்பான பயண கயிறுகள், நீர்புகாத காற்றோட்டமான அனைத்து பருவ நிலைகளுக்கும் ஏற்ற வழுக்காத பாத பாதுகாப்பு காலணிகள், சூடான மேற்பரப்புகள் போன்ற தயாரிப்புகளும் பெருமளவு கவனம் பெறுகின்றன. அடுத்து நல்வாழ்வு மற்றும் சிறப்பு ஆரோக்கியம் எனும் துணைத்துறையை எடுத்துக்கொண்டால் விளையாட்டுப் பொருட்களை தாண்டி துணை கருவிகள் இப்போது வருமுன் காப்பதில் கவனம் பெறுகின்றன. உதாரணமாக உணவை மெதுவாக உண்ணவைக்கும் கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் கிண்ணங்கள் வயிறு உபசத்தை தடுக்கவும் கலோரி உட்கொள்ளலை கண்காணிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதுபோல நாய்களுக்கான எடை கொண்ட போர்வைகள் மற்றும் ஃபெர்மோன் பரப்பும் கழுத்துப்பட்டைகள் ஆகியவை பிரிவின் காரணமாக ஏற்படும் பதட்டத்திற்கான முக்கிய தீர்வுகளாக மாறி வருகின்றன. மேலும் தானாகவே சூடாகும் படுக்கைகள் மேம்பட்ட வசதிக்காக உடல் வெப்பத்தை தக்க வைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரி நேயர்களே, இந்த துறையின் பொருளாதார சூழல் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து காண்போமா? செல்ல பிராணித்துறை பெரும்பாலும் மந்த நிலையை தாங்கும் திறன் கொண்டது என்று விவரிக்கப்படுகிறது. ஏனெனில் உரிமையாளர்கள் தங்கள் செல்ல பிராணிகளுக்கான பராமரிப்பின் தரத்தை குறைப்பதற்கு முன்பு தங்கள் சொந்த செலவுகளை குறைத்துக் கொள்கிறார்கள். விந்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த துறையில் பொருளாதாரம் என்பது இனி விலையில் கீழ்நோக்கிய போட்டி அல்ல, மாறாக தரத்தில் மேல் நோக்கிய போட்டியாகும். பிரிமியம் தோல் ஹார்னஸ்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த காலர்கள் பாரம்பரிய நைலான் தயாரிப்புகளை விட கணிசமான அதிக லாப வரம்புகளை கொண்டுள்ளன. துணை கருவி பிராண்டுகள் ஒருமுறை மட்டும் வாங்கும் சில்லறை விற்பனையிலிருந்து விலகி தொடர்ச்சியாக வருவாயை உறுதி செய்வதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் எனப்படும் தொடர் சந்தா முறைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. செல்ல பிராணிகளுக்கான துணை கருவி விற்பனையில் கிட்டத்தட்ட 30-40% இப்போது ஆன்லைனில் நடைபெறுகிறது. இதில் சில நிறுவனங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தினாலும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மையமாக கொண்ட நுகர்வோருக்கு நேரடியாக விற்கும் பிராண்டுகள், அதாவது DTC என்று கூறுகிறோம்,
டைரக்ட் டு கன்சூமர்.

கன்சியூமர்ஸ் இந்த பிராண்டுகள் வெற்றி பெறுகின்றன. பெரிய சில்லறை விற்பனையாளர்களால் வழங்க முடியாத கடையில் பொருத்தி பார்த்தல் மற்றும் தனி நபர் விருப்பத்திற்கு ஏற்ற எம்ப்ராய்டரி போன்ற அனுபவங்களை வழங்குவதன் மூலம் சிறிய உள்ளூர் புத்திகளும் நிலைத்து நிற்கின்றன. 2027 ஆண்டை நோக்கி செல்லும்போது நாம் சில நவீன தொழில்நுட்பங்களையும் காணலாம். செல்ல பிராணிகளின் விளையாட்டு பாணியை கற்றுக்கொண்டு அவற்றை நீண்ட நேரம் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க உதவும் பொம்மைகள், நோயின் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே அதை கணிக்கக்கூடிய கழுத்துப்பட்டைகள், சிறந்த பயன்பாட்டு வசதி மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட இனத்தின் தனித்துவமான உடல் அமைப்பிற்கு ஏற்ற வடிவமைக்கப்பட்ட 3D அச்சிடப்பட்ட துணைக்கருவிகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறலாம். ஸ்மார்ட் துணைக்கருவிகளின் ஆரம்ப விலை அதிகமாக இருந்தாலும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் இவற்றை தங்கள் செல்லப்பிராணியின் நீண்ட ஆயுளுக்கான முதலீடுகளாக கருதுவதால் சந்தை ஏற்ற இறக்கமான சூழலிலும் கூட இவை ஒரு நிலையான பொருளாதார முதலீடாக அமைகின்றன. நேர்களே, இத்தருணத்தில் குறிப்பாக இந்தியாவில் செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவிகள் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளன என்று பார்ப்போம். இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. 2026 ஆண்டு நிலவரப்படி இந்த சந்தை 16% அதிகமான கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் வளரும் என்றும் அதன் மதிப்பு 35,000 கோடியை நோக்கி உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர் என்ற நிலை மாறி செல்லப்பிராணி வளர்ப்போர் அதாவது பெட் பேரண்ட் என்ற மனப்பாங்கு பெருகியுள்ளதால் இந்த சந்தை பொருட்களின் விலையும் பெருமளவு உயர்ந்துள்ளது. அதிக வளர்ச்சி கொண்ட சிறப்பு பிரிவுகளில் உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய வகையாக இருந்தாலும் புதியவர்கள் நுழைவதற்கு துணை கருவிகளே அதிக லாபம் தரும் பிரிவாகும். விலை உயர்ந்த சர்வதேச சந்தாக்கள் தேவைப்படாத மலிவு விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட GPS டிராக்கர்கள் மற்றும் ஸ்மார்ட் காலர்களுக்கு இந்திய சந்தையில் ஒரு பெரிய தேவை உள்ளது. அதுபோல இந்தியாவின் மாறுபட்ட காலநிலை பருவ மழைக்கால உடைகளுக்கும் எடை குறைந்த காற்றோட்டமான மழைக்கோட்டுகள் மற்றும் வட இந்தியாவின் கடுமையான கோடை மாதங்களுக்கான குளிர்விக்கும் உள்ளாடைகளுக்கும் ஒரு தனித்துவமான இடத்தை வழங்குகிறது. தீபாவளி மற்றும் திருமண காலங்களில் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கான பண்டிகை கால உடைகளான லெஹங்காக்கள், ஷெர்வானிக்கள் அதிக தேவை மற்றும் அதிக லாபம் தரும் ஒரு பிரிவாகும். சணல் அடிப்படையிலான நாய்ப்பட்டைகள், மூங்கில் கிண்ணங்கள் மற்றும் மக்கும் தன்மையுள்ள கழிவு பைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட கடல் நெகிழியிலிருந்து தயாரிக்கப்பட்ட பக்க மேசைகளாகவோ அல்லது படுக்கைகளாகவோ பயன்படுத்தக்கூடிய மரப்பெட்டிகள், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான சுவரில் பொருத்தக்கூடிய மாடுலர் பூனை மரங்கள் ஆகியவை பெருமளவில் தேவை உள்ள தயாரிப்புகளாகும். உத்திசார் வணிக மாதிரிகளை எடுத்துக்கொண்டால் இந்திய சந்தையில் வெற்றி பெற டிஜிட்டல் சார்ந்த தொழில்முறை மற்றும் உள்ளூர் அளவிலான நேரடி இருப்பு ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது. D2C எனப்படும் நுகர்வோருக்கு நேரடி விற்பனை அதிக லாபம் தருகிறது. சந்தா முறை தொடர்ச்சியான வருவாயை உறுதி செய்கிறது. மேலும் ஃபைஜிட்டல் அனுபவம் ஒரு ஆன்லைன் கடையை முதல்நிலை நகரங்களில் பொருத்தி பார்ப்பதற்கும் சோதனைகளுக்கும் உள்ள சிறிய அனுபவ மையங்களுடன் இணைக்கிறது. மேலும் செல்ல பிராணிகளுக்கான துணை பொருட்கள் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக உருவெடுப்பதற்கு இந்தியா ஒரு தனித்துவமான நிலையில் உள்ளது. தோல், சணல் மற்றும் ஜவுளி சார்ந்த துணை பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்வது மேற்கத்திய நாடுகளை விட கணிசமாக மடிவானது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்து வருகின்றன. உங்களால் சர்வதேச இணக்க தர நிலைகளை அதாவது ISO, CE ஆகியவற்றை பூர்த்தி செய்ய முடிந்தால் உங்கள் சந்தை இந்தியா மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் விரிவடைய வாய்ப்புள்ளது. இதில் நாம் சமாளிக்க வேண்டிய சவால்கள் என்னவென்றால், இந்திய சந்தையில் காணப்படும் துண்டு துண்டான விநியோக சங்கிலியால் உயர்தர மூலப்பொருட்களை தொடர்ந்து பெறுவது கடினமாக இருக்கலாம். அதுபோல பிரீமியம் மயமாக்கல் ஒரு போக்காக இருந்தாலும் சந்தையின் பெரும்பகுதி பணமதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நடுத்தர விலையில் பிரீமியம் தோற்றம் கொண்ட பொருட்கள் பொதுவாக சிறந்த விற்பனை அடைகின்றன. பூனை மரங்கள் அல்லது பெரிய படுக்கைகள் போன்ற பருமனான பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பதிலாகும் போக்குவரத்து செலவு லாப வரம்பை குறைக்கக்கூடும். வருங்கால செல்லப்பிராணி உபகரண தொழில் முனைவோருக்கு நாம் கூற விரும்புவது, ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் துணை பொருட்களை கவனம் செலுத்துங்கள். வயதான நாய்களுக்கான எலும்பியல் படுக்கைகள் அல்லது வயிற்று வீக்கத்தை தடுக்கும் மெதுவாக உண்ணும் கருவிகள் போன்ற பயன்பாட்டை வழங்கும் தயாரிப்புகள் முற்றிலும் அழகியல் சார்ந்த பொருட்களை விட மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஏனெனில் அவை ஆடம்பர பொருட்கள் என்பதை விட அவசியமான முதலீடுகள் என்று பார்க்கப்படுகின்றன. இரண்டாவதாக, ஒரு உற்பத்தியாளராக இருப்பதா அல்லது ஒரு சில்லறை விற்பனையாளராக இருப்பதா என்பதை தீர்மானித்தல் அவசியமாகும். எந்த ஒரு செல்லப்பிராணி தொழில் முனைவோருக்கும் இதுவே மிக முக்கியமான பாதையின் முனை. இரண்டு பாதைகளுக்கு

0: தொகுப்பிற்கும் தனித்துவமான உணர்வுகளும் சவால்களும் உள்ளன. உற்பத்திக்கும் தயாரிப்பு தொகுப்பிற்கும் இடையே முடிவெடுப்பது என்பது உங்கள் நேரத்தை ஆய்வகத்தில் உருவாக்குவதில் செலவிட விரும்புகிறீர்களா அல்லது காட்சியகத்தில் விளக்கம் சொல்வதில் செலவிட விரும்புகிறீர்களா என்பதை பொறுத்தே அமைகிறது. அந்த இரண்டு தொகுப்புகளும் பொதுவாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான விளக்கத்தையும் காண்போம். உற்பத்தியாளர் அதாவது தயாரிப்பு வரிசையை உருவாக்குபவர், இது சந்தையில் உள்ள ஒரு இடைவெளியை காணும் நபருக்கானது. உதாரணமாக நாயின் தோலில் காயமோ உராய்வோ ஏற்படுத்தாத லீஷ் அல்லது அதிகமாக கடிக்கும் நாயிடமிருந்து தப்பிக்க உதவும் ஒரு பொம்மை. இதில் உற்பத்தியாளராக இருப்பதில் நன்மை என்னவென்றால் அறிவுசார் சொத்துரிமை நம்முடையது, மேலும் இறுதியில் மொத்த விற்பனைக்கு விரிவுபடுத்த முடியும். இதில் ஏற்படும் சிரமங்கள் அதிக முன்பண செலவுகள், உதாரணத்திற்கு முன்மாதிரி தயாரித்தல், குறைந்தபட்ச ஆர்டர் செலவு, காப்புரிமை பெறுதல் போன்றவை. மேலும் உங்கள் முதல் லாபத்தை பார்ப்பதற்கு நீண்ட கால அவகாசம் எடுக்கலாம். புதுமைகளை விரும்புவோர், வடிவமைப்பாளர் அல்லது இதை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று எண்ணுபவர்களுக்கு இது உகந்ததாகும். இரண்டாவது தொகுப்பு ஒருங்கிணைப்பாளர் அல்லது சில்லறை விற்பனை அல்லது சில்லறை விற்பனை அங்காடி. இது ஒரு நம்பகமான ரசனை உருவாக்குபவராக மாறுவதை பற்றியது. நீங்கள் சிறந்த பிராண்டுகளை கண்டறிந்து அவற்றை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கிறீர்கள். இதன் நன்மை என்னவென்றால் விரைவாக சந்தைப்படுத்துதல். உதாரணத்திற்கு ஒரு வார இறுதியில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் விற்பனை நிலையத்தை தொடங்கலாம். இது அதிக வகைமைகளை அனுமதிக்கிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு வகை பிரபலமடைய தவறினால் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது. ஆனால் இதிலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் மொத்த விலையில் வாங்குவதாலும் கடுமையான போட்டியின் காரணமாகவும் குறைந்த லாபமே பெற முடியும். உங்கள் மதிப்பு முழுவதுமாக போக்குகளை கண்டறியும் உங்கள் திறனிலும் உங்கள் சந்தைப்படுத்துதலிலும் உள்ளது.
1: என்ன பொண்ணி, செல்ல பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளையும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணமான் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புள்ள?
2: தெளிவா புரிஞ்சது மருதாணி. இந்த தகவலை உடனே என்னோட மகனுக்கும் தெரியப்படுத்திடுறேன்.
1: நீங்க டவுன்ல இருக்கிறதுனால இந்த தொழில் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். தவறாம முயற்சி பண்ணி பாரு.
2: சரியா சொன்ன மருதாணி, கண்டிப்பா.
1: பொன்னி அங்க பாரு, நம்ம ராமு அண்ணன் தோட்டத்துல ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க, வா போய் என்னன்னு பாப்போம்.
2: மருதாணி, இங்க ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவங்க சொல்ல போறாங்களாம், வா கேட்டு தெரிஞ்சுக்கோ.
3: இந்த ரம்புட்டான் பயிர் வந்து கேரளா கர்நாடகா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இரண்டு ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அர்கா கூர்க் அருண் சொல்லி ஒரு ரகம் வெளியிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அர்கா கூர்க் பீதாப்னு சொல்லிட்டு ரெண்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரகத்துல என்னன்னா ஒன்னு வந்து விரைவில் வந்து பலன் தரக்கூடியது, அதாவது ஏர்லி சீசன் சொல்லாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மத்தியம கால அளவுல வந்து இந்த மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் வச்சுக்கலாம். பழங்களோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 30-40 கிராம் அளவுக்கு ஒவ்வொரு பழங்களோட அளவு இருக்கும். நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களை வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது எப்ப பூக்கும் காலநிலைன்னு வச்சுட்டீங்கன்னா பூமத்திய ரேகையிலிருந்து 12-15 டிகிரிக்குள்ள பகுதின்னு சொல்லலாம். அதான் நான் சொன்னேன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வந்து ரொம்ப உகந்த இடம். அதே மாதிரி வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா 22-30 டிகிரி வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இதை நம்ம பயிரிடலாம். இதனோட பூக்கும் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் பூக்கும். அப்போ அதுல இருந்து ஒரு 6 மாதங்கள்ல முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து பழங்களை தரக்கூடியதா இருக்கும். பெரும்பாலும் ஜூலைலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த பழங்கள் வந்து நீங்க மார்க்கெட்ல பாக்கலாம். இதை வந்து நம்ம பயிர் பெருக்கம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்துல வந்து விதைகள் மூலமா பயிர் பெருக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து ஆண் மரம் பெண் மரம் அதே மாதிரி இருபால் மரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெரும்பாலும் நாம அதை தேர்ந்தெடுக்கிறப்ப இருபால் பூக்களை உருவாக்கக்கூடிய ரகங்களா தான் இப்போ வந்து நர்சரி மூலமாகவும் அதே மாதிரி இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாகவும் ரகங்களாக வெளியிடப்பட்டு அதை வந்து விவசாயிகள் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்களிலேயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன்தரக்கூடியதாக இருக்கும். வெப்பமண்டல பகுதியில வந்து கார அமிலத்தன்மை வந்து பெரும்பாலும் 7 மேல இருக்க சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதே மாதிரி கார அமிலத்தன்மையை வந்து நம்ம முன்பே மண் ஆய்வு கூடங்களில் கொடுத்து அதை பரிசோதனை செஞ்சு 7 கீழே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த பயிரை செய்யணும். மற்ற பல மரங்கள் மாதிரியே தான் நம்ம நடவு செய்யறோம். அதுல என்ன முக்கியமான ஒரு இது இடைவெளின்னு பாத்தீங்கன்னா

ஒரு விதை மூலமா உற்பத்தி செய்யப்பட்ட ரம்புட்டான் ரகத்தை நீங்க தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளி வந்து 10 மீட்டருக்கு 10 மீட்டர் என்ற இடைவெளி நம்ம கொடுக்கணும். அதுவே நம்ம வந்து ஒட்டு மரங்களை நீங்க பயன்படுத்துற பொழுது அதனோட இடைவெளி வந்து நீங்க 6 மீட்டருக்கு 6 மீட்டர் அளவு என்று கொடுத்தா கூட போதும். நல்ல சத்து நிறைந்த மண் வாகா இருக்கு, வளர்ச்சி நல்லா கூட வரும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறப்ப அங்க வந்து நீங்க வந்து 8 மீட்டருக்கு 8 மீட்டர் இடைவெளி கொடுக்கலாம். மழைப்பொழிவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு கோடை பருவமா தான் இருக்கும். அந்த கோடை பருவம்னா ஏப்ரல் மே போன்ற மாதங்கள் நம்ம வந்து குழி எடுத்து வச்சுக்கணும். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஆழம் குழி எடுத்துட்டு அதுல நம்ம மேற்பகுதி மண்ணை நம்ம அடிப்பகுதியில போட்டு மேலும் நம்ம நன்கு மக்கிய இலை தலை புறங்கள் அதையெல்லாம் நம்ம உள்ள போட்டு மூடித்தா 1 மாதம் கழிச்சு மழைப்பொழிவு ஆரம்பிக்கும் நேரங்களில் வந்து நாம ஒட்டு கண்களை இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்ல போய் நீங்க வாங்கி நடவு செஞ்சீங்கன்னா அது நல்ல கண்ணாவும் இருக்கும், உறுதியாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அல்லது வந்து மழைப்பொழிவு நல்லா இருக்கும்னா நீங்க ஒன்றும் அதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தொடர்ந்து மழைப்பொழிவு இல்லாத சமயங்களில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதனை பராமரிப்பது நல்லது. இந்த ரம்புட்டான் பயிர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மாதிரியே இதையும் இயற்கை வேளாண்மை முறையிலும் வளர்க்கலாம். அதே மாதிரி நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையிலையும் நம்ம இந்த செடியை நம்ம வளர்க்க முடியும். இதுல பெரியதாக பூச்சி மற்றும் நோய்கள் இதுல கிடையாது. செடியை வந்து நம்ம வடிவமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 6 மாதம் வளர்ந்த பிறகு அந்த மேல் நோக்கி வளரும் வாது முதல் வாதை நம்ம வந்து நம்ம உடைத்து விடணும். 1 மீட்டர் வளர்ந்த பிறகு நாம ஒரு மேல் நுனியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு நம்ம வெட்டி விட்டோம்னா பக்கவாதுகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதும் கூட மேலிருந்து பார்க்கும் போது நம்ம எல்லா வாதுகளையும் பார்க்கும் வண்ணம் அதாவது சூரிய ஒளி நன்கு படும் வண்ணம் வாதுகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம விடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரம்புட்டான் மாதிரி இப்ப மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமான ஒரு பயிர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளிப்பழம் தான், டிராகன் போன்ற கள்ளிப்பழம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகள் உள்ளன. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மேல் தோல் பகுதி வந்து உங்களுக்கு வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும், உட்பகுதி வந்து வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட் தான் வந்து அதிக பரப்பளவுல பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகைன்னு வந்து பாத்தீங்கன்னா உட்சதை பகுதியும் கருவுதா நிறத்துல இருக்கக்கூடிய கள்ளிப்பழத்தை தான் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க. அதே நேரத்துல அதனோட சுவையும் நல்லா இருக்கும். கள்ளிப்பழம் பாத்தீங்கன்னா கொடி மாதிரி செடி வந்து வளரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தொற்றி தாங்கி வளர்றதுக்கான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு தான் அதிகமா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக செலவு ஏற்படுகிறது. இதுக்கு என்னன்னா கல் தூண் அமைக்கலாம் அல்லது வந்து நம்ம கான்கிரீட்லான தூண்களை அமைக்கலாம். கம்பிகளை கொண்டே நம்ம வந்து ட்ரல்லி முறையில கூட இதை வந்து நாம அமைப்புகளை ஏற்படுத்தி இந்த பல பயிர்களை வந்து நம்ம பயிர் செய்ய முடியும். இதுக்கு இடைவெளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல் தூண் அமைத்து நம்ம வந்து பயிர் செய்யறப்ப கல் தூண் ஒவ்வொரு கல் தூணுக்கு இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுக்கு வந்து இடைவெளி தேவை. இப்போ பெரும்பாலும் நாங்க வந்து எங்க ஆராய்ச்சி முடிவுல வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டருக்கு 2.5 மீட்டர் என்ற இடைவெளி வந்து நன்கு பலந்துரக்கூடியதா இருக்குது. அந்த 3 மீட்டர் இடைவெளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும். அதே மாதிரி 2.5 மீட்டர் இடைவெளிங்கிறது பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காக இருக்கணும். அது ஏன்னா அந்த சூரிய ஒளி அதிகமா இருக்கிற பகுதியில வந்து அதனோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஒவ்வொரு தண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இலையினோட மாற்றம் தான், அதனால இதுக்கு பேர் வந்து கிளாடோட்னு சொல்லுவோம். பயிர் வந்து பாத்தீங்கன்னா 1 வருடத்திலேயே வந்து நன்கு காய்க்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பாலும் அது ஒரு வணிக ரீதியான பலன் தரக்கூடிய நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1-3 வருடங்கள் ஆகும். 10 வருடம் நன்கு வளர்ந்த செடிகள் இருந்து பாத்தீங்கன்னா மகசூல் வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து 15-20 கிலோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மகசூல் தரக்கூடிய தன்மை இருக்கும். இதுல வந்து பூக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீண்ட பகல் பொழுது இருக்கக்கூடிய நேரங்கள்ல தான் பூக்கும். அதாவது என்னன்னு சொல்லணும், சூரிய ஒளி வந்து அதிகமா கிடைக்கணும். பெரும்பாலும் நம்மளுக்கு சூரிய ஒளி எப்ப கிடைக்கும், கோடை பருவம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஏப்ரல் மே மாதங்கள்ல தான் உங்களுக்கு வந்து பகல் பொழுது நீண்ட பகல் பொழுதா இருக்கும். குளிர்காலங்களுக்கு பாத்தீங்கன்னா குறுகிய பகல் பொழுதா இருக்கும். அப்போ வந்து செடியோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். இந்த கோடை காலங்கள்ல வந்து நீண்ட பகல் பொழுது இருக்கிறப்போ பூக்க ஆரம்பிக்கணும் வச்சுங்களேன். இந்த மாதங்கள்ல இருந்து பூக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு பலன் தரும். பூத்து 1 மாதம் கழித்து தான் உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்ட பிறகு 1 மாதத்துல வந்து பெரும்பாலும் 35-40 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த காயை பறிக்கக்கூடிய அளவுக்கு மேல்புற தோல் வந்து நல்லா நிறம் வந்த பிறகு நம்ம பறித்து அதை வந்து அறுவடை செய்து உண்பதற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிராகன் பழம் பயிரிடுதல் வந்து பெரும்பாலும் இதுல வந்து பூச்சி மற்றும் நோய்கள் வருவதில்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடை காலங்கள்ல வந்து அதிக வெப்பத்தினால மேற்புற தோல் வந்து சூரிய ஒளியினால சேதாரம் அடையுது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து கையோலின் பிரயோக பண்ண சொல்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சூரிய ஒளி தாக்குதல் குறையுதுங்க. கள்ளி செடியா இருந்தாலும் இதனோட வேர்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலதான் இருக்கும், கீழே அடிப்புறம் ஆழமா வேர்கள் போகாது. இது வந்து சல்லி வேர் தான். ஆனா இதுக்கு என்னன்னா அதிக தண்ணி இருந்தாலும் தண்ணி தேங்கினாலும் அதுக்கு பாதிப்பு தான்.
அதே மாதிரி தண்ணியே இல்லைனாலும் செடி மட்டும் உயிரோடு இருக்கும், உங்களுக்கு நன்கு பூத்து நன்கு காய்க்காது. அதனால தேவையான அளவு சொட்டு நீர் அமைத்து அதுக்கு தேவையான தண்ணி தொடர்ந்து அதனோட மேற்பகுதி வந்து ஈர இருக்கும்.

0: வந்துட்டே இருக்கணும். அதே சமயம் மேல தண்ணி தேங்கி நிக்க கூடாது, அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணீர் மேலாண்மையை செய்யணும்.
1: என்ன மருதாணி, ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருந்த இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவங்க சொன்ன தகவல் புதுமையா இருந்ததுல்ல?
2: ஆமா பொன்னி, இந்த பழத்தை எல்லாம் நான் பழச்சாறு கடையில தான் பாத்திருக்கேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்பதான் இதுக்கு எவ்வளவு மவுசு இருக்குன்னு புரியுது.
1: அப்ப நாமும் நம்ம காலி இடத்துல பயிர் பண்ணி பாப்போம்.
2: சரி பொன்னி, கொஞ்ச நாள்ல இது பத்தின முடிவை பண்ணுவோம்.
1: நல்லது மருதாணி, ஒரே நாள்ல ரெண்டு தொழில் யோசனை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, உன்னோட வீடு வந்துருச்சு பாரு, நான் இப்படியே கிளம்புறேன்.
2: ஏன் புள்ள, இம்புடு தூரம் வந்துட்ட, உள்ள வந்துட்டு போலாம்ல?
1: எதுக்கு, உன் நாய் கத்துறதுக்கா? இதோ ஆரம்பிச்சிடுச்சுல, நான் வாரேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
3: நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை

ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு

0: கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற சிற்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி FM 101, குமரி FM 101
2: புதுகலம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி FM
2: 101.
1: உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101.

கேட்பது எட்டு திக்கிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மழலை பேச்சில் கொஞ்சம் கிளிகள் நம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பேச காத்திருக்காங்க. குமரி பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட மொபைல் போன்ல 260 240 290 722 க்கு டயல் பண்ணி கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 0462. மொபைல் நம்பர் 8903257039.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குழந்தை யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்தாச்சு. எங்கிருந்து யார் பேசுறீங்க? வணக்கம் பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டுட்டு பேசாம அப்படியே இருக்காங்க. வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க? லட்சிகாஸ்ரீ. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஆடரவளை இருந்து பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் குழந்தையா வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க. சூப்பர். யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, ரொம்ப அழகா பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330666.
9: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை, வணக்கம் பட்டாம்பூச்சிகள். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை. வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
1: வணக்கம்
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? இருளப்பபுரத்துல இருந்து பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: மரங்கள்.
0: மரங்கள் பத்தி சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க.
1: மரங்கள் வளரும் ஓவியங்கள். இறந்து பிறகு மரங்களுக்கும் உயிர் உண்டு. உங்களுக்குண்டா மனிதர்களே ஈக்கே தாத்தா பாட்டி வைத்த மரம் வரமே வரமே நீயும் வரமும். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அழகா வந்து நிகழ்ச்சியில பேசுனீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.
2: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். டெல்லி அஞ்சல்

அருமையான அற்புதமான வரிகள், இனிமையான இசைகள், திரை இசை கேட்டு மகிழ்வோமா? ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் போதும், கண்கள் காணும் அனைத்தும் பேரழகாய் தெரியும். மாணிக்க விநாயகம் பாடிய அசதலான பாடல், பாடலின் படம் தில்.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை இரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாராவிளை பி ஜார்ஜ் ஸ்டீபன்சன் அவர்கள், அமுத சுரபி, வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இயற்கை விவசாயம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் கே நக்கீரன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. சில நேரம் சலசலப்பு, சில நேரம் கலகலப்பு, எதுவும் நிரந்தரமில்லை, எதற்காகவும் வருந்துவதும் இல்லை. கேட்கலாம் குஷி படத்திற்காக தேவா இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: கவிதை எழுத என்ன தேவை? கற்பனை வளமா, காதல் நிலவா, தத்துவ ஞானமா, புத்தக அறிவா, இது எதுவும் வேண்டாமாம் இவருக்கு. பாவை இவள் அருகில் இருந்தாலே போதுமாம். தேசியில் கேட்கலாம் ஜெயம் திரைப்படத்திற்காக ஆர்.பி. பட்நாயக் இசையில், மாணிக்க விநாயகம் ஹரிணி பாடிய பாடல் அறிவுமதி வரிகளில்

பகலின் மயக்கத்தில் மொட்டுகளும் உறங்கும், உங்கள் மனதும் உறங்கிட்டும் காலையில் புன்னகையுடன் மலர இதமான கானங்களை தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் சரியா இரவு 8:50 ஆயாச்சு. பாவை இவள் முக அழகின் முன்னே பால் நிலாவின் முழு அழகும் பகுதி அளவுதானாம். கதாநாயகன் என்ன சொல்ல வருகிறார் கேட்போமா? மதுரா திரைப்படத்திற்காக உதித் நாராயணன், ஸ்ரீலேகா பார்த்தசாரி பாடிய பாடல், இசை வித்யாசாகர்.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 11:02 எக்ஸோ தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது வசதிகளா நேரமா நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கு பெற்று பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 க்கு டயல் பண்ணி கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. வான்நிலா ஒன்று தவழ்கிறது மண்ணில், பொன்கனா ஒன்று வருகிறது கண்ணில். திரையில் கேட்கலாம் ஸ்வர்ணலதா புஷ்பவனம் குப்புசாமி பாடிய எதிரும் புதிரும் பட பாடல்.

0: to hospital for treatment. Heavy rainfall has also led to a rise in the water level of the Bias River and other rivers and rivulets in the district. Two national highways and 204 other roads are blocked for traffic across the state. Meanwhile, the Meteorological Department has issued a warning of heavy rainfall at isolated places in Kangra, Chamba, Sirmaur, Mandi and Shimla district during the next 24 hours. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
1: The India Meteorological Department, IMD, has forecast very heavy rainfall over East Rajasthan, Gangetic West Bengal, Madhya Maharashtra and Odisha tomorrow. In business news, benchmark domestic equity indices ended around 0.5% lower today after a chopping trading session. Sensex shed 388 points to close at 78,154. Nifty lost 112 points to settle at 24,472. On to sports now. In Canadian Open tennis, 19 seed Luciano Daderi of Italy will face 28 seed Brandon Nakashima of the US in the men's singles quarterfinal in Montreal tonight. In the other quarterfinal, Spain's 20th seed Rafael Jota will take on 18th seed Arthur Fils of France later tonight. And now, before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill to improve efficiency and transparency in tribunal system. Proposes establishment of National Tribunals Commission. Lok Sabha clears legislation to rename state of Kerala as Keralam amid opposition's uproar. Also gives nod to NCDC bill to broaden scope of cooperative development. New Delhi stresses peace and tranquility in border areas essential for stronger ties with China, reiterates Arunachal Pradesh is integral part of India. NASA invites ISRO to join its ambitious moon-based program under Artemis Accords. Prime Minister Narendra Modi urges people to celebrate Independence Day with pride and take pledge to build a Viksit Bharat. And POJK protests to go global from Thursday with calls for worldwide rallies to expose state-sponsored terrorism by Pakistan. That's all in the news at 9. Good night.
2: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
3: இந்த இனிய இரவு பொழுது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரட்டும், களைப்பை மறந்து மனம் மகிழ்ச்சி அடையட்டும். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறது மாதிரியான சாங்ஸ் எல்லாம் திரை இசையில் காத்துட்ருக்கு. வெளியிலே மலர்ந்து உயிரிலே கலந்த பெண் என்னும் பொன்னழகே, மலரிலே புகுந்து தென்றலில் கலந்த பூமியின் புது நிலவே. திரை இசையில் கேட்கலாம் செந்தமிழ் பாட்டு பட பாடல் வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், அனுராதா பாடிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா.

நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை பகல் 12:10 ஆடி அமாவாசை மற்றும் 101வது ஆண்டு குழித்துறை வாவுபலி பொருட்காட்சி சிறப்பு நிரலை கேட்கலாம்.

உன் புகைப்படத்துடன் நகர்கிறது என் பொழுதுகள், உன் நினைவுகளுடன் நகர்கிறது என் இரவுகள். உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக டி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இல்லாத காதலை இசையாய் உணர்த்தி மௌனத்தின் மொழியை மெட்டாய் மாற்றினாய். மலையோரம் வீசும் தென்றலாய் நீ வந்தாய், மனமெங்கும் இனிய ராகமாய் நீ நிறைந்தாய். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் பாடுநிலாவை திரைப்படத்தின் பாடல்.

காலம் வருவதற்கு பூக்களிடம் அனுமதி கேட்பதில்லை. அது வந்ததும் பூமியே அழகாகி விடுகிறது. அதே மாதிரி தாங்க சில மனிதர்களும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் அழகாகி விடுகிறது. அப்படி ஒரு அழகான உணர்வோடு கேட்போம் வரும் பாடலை. கேட்கலாம் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இசை இளையராஜா.

வாழ்வதற்கு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் வலிப்பு நோய் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். நீ ஒருவரை அன்பு கொண்டு நேசிப்பது அழகானது, ஆனால் உன்னை ஒருவர் உரிமையோடு நேசிப்பது மிகவும் ஆழமானது. கேட்கலாம் ராஜபார்வை திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகள், இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இது உங்கள் இந்த நிகழ்வுக்கு நாளை பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, சொல்லாமல் புரிந்து கொள்ளும் தோழி நேரலை கேட்கலாம். நேரலையில்

உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கும் தோழிகள் 260 240 290 722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 0462, மொபைல் நம்பர் 8903257039.

சிவகங்கையில் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. பாதை புதிதாக இருக்கலாம், பார்க்கும் இடங்கள் புதிதாக தெரியலாம், ஆனால் மனதுக்கு பிடித்த ஒருவர் அருகில் இருந்தால் சாதாரணமான ஒரு பயணம் கூட வாழ்க்கையின் அழகான நினைவாகிவிடும். அப்படி ஒரு பயணத்தை மனசுக்குள்ள தொடங்க வைக்கிறது இந்த பாடல். கேட்கலாம் இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய சின்னத்தம்பி படத்தின் பாடல்.

நேர்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை இரவு 8:30 திரைக்களஞ்சியம் லிங்கோடு ஜெயசேகர் என்ற நேயர் தொகுத்து அனுப்பியுள்ள திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். முத்துக்களை கோர்த்தால் தான் மாலை அழகாகிறது. அதே போல வாழ்க்கையில் சேர்க்கப்படும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் ஒரு நாளை அழகாக மாற்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். திரை இசையில் SP பாலசுப்ரமணியம், PCசிலா பாடியது. சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக RV உதயகுமார் வரிகளில், இளையராஜா இசையில்.

நேரம் 9:54. நேர்கணிந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நதி ஓடும் வரை காதலும் ஓடட்டும். அந்த நதிக்கரையில் இரண்டு இதயங்கள் சந்தித்த தருணத்தை என்றும் மறக்க முடியாதாம். கேட்கலாம் ஏழை ஜாதி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் ஜானகி பாடிய பாடல் வாலி வரிகளில்.

0: को ग्रीन एनर्जी कॉम्प्लीमेंट करती है अध्यक्ष महोदय। चौथा है तो स्कैर लैंड की आवश्यकता उसमें नहीं होती है और इसे लैंड एक्विजिशन के राइट ऑफ वे हो इसे जुड़ी कई कंस्टिट्यूएंसी सभी बच जाते हैं जो लैंड बेस्ड रिन्यूअल प्रोजेक्ट में सामने आ जाती है। कोस्टल इकोनॉमी को बूस्ट करता है और ऑफशोर विंड से डेवलपमेंट से पोर्ट वेजल फैब्रिकेशन मरीन लॉजिस्टिक और कोस्टल इंडस्ट्रीज को बढ़ावा मिलता है इससे नए एम्प्लॉयमेंट की जनरेशन पैदा होती है।
1: द थर्ड सप्लीमेंट्री श्रीमती सुधा मोदी जी
2: ड्यू टू द चेंज ऑफ क्लाइमेट एंड अनफोर्सीन सर्कमस्टेंसेस the renewable energy in hydel project agrimed mentioned project how much it is affected is there any losses if it is there have it been measured and I would like to know how every state is affected by drought and cyclone and hurricane and floods and renewable energy with respect to that thank you sir
3: honorable minister
0: माननीय सदस्य ने जो प्रश्न पूछा है वह तो इस प्रश्न से संबंधित नहीं है तो ये जो प्रश्न है
4: अभी आप आज राज्यसभा में प्रश्नकाल के दौरान हुई कार्रवाई की रिकॉर्डिंग सुन रहे थे। यू वर लिसनिंग टू द प्रोसीडिंग्स ड्यूरिंग द क्वेश्चन आवर इन राज्यसभा टुडे। दिस ब्रॉडकास्ट केम टू यू फ्रॉम द दिल्ली स्टेशन ऑफ आकाशवाणी।
5: कुमारी एफएम 101 कुमारी एफएम 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
6: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இசை பேசும் இடம் இதயம் இணையும் பாலம் நேர்கள் நேசிக்கும் பண்பலை அதுதான் குமரி பண்பலை 101 நிலவின் மென்மையான ஒளியும் தென்றலின் இனிய தழுவலும் மனதை வருடும் என்று இளமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன இது நிலா முற்றம் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி உங்கள் மனம் விரும்பும் பாடலை கேட்க 260 240 290 722 இணைப்பு எண் 04652 மொபைல் நம்பர் 8903257039 வாருங்கள் இந்த இரவை இனிய இசையால் அழகாக்குவோம். முதல் பாடலாக உங்கள் இதயங்களை வருட வரும் இனிமையான பாடலை யாரு கேட்கிறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம் வணக்கம். இங்க இருந்து யாரு பேசுறீங்க?
7: கீதா போதா பாடிட்டு பேசுறேன்.
6: சொல்லுங்கமா, நிகழ்ச்சியில் முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடம் கேட்க போறீங்க?
7: என்னமா பாடி பேசுறீங்க?
6: சரி, உங்களுக்கு பிடித்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
7: நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
3: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
3: உன்னிநகர் ஜே ஜெயக்குமார்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்.
3: படம் வந்து கோட்டை வாசல். பாடல் வரி
2: சரி, பாடல் கேட்டுடும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
3: ரொம்ப நன்றி.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: இனிய இரவு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரட்டும், களைப்பை மறந்து மனம் மகிழ்ச்சி அடையட்டும். குமரி பண்பலையில் வலம் வரும் நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு பண்பலையில் சொல்லும் நேரம் 10:18. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம். வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
2: சரி,
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?

0: தலத்தூர் கண்ணம்மா.
1: களத்தூர் கண்ணம்மா படத்துல இருந்து
0: அம்மா அப்பா
1: அம்மாவும்
0: அம்மாவும்
1: நீயே
0: நீயா.
1: அப்பாவும் நீயே பாடலா? சரி, பாடல் கேட்டுட்டு
0: ஆமா,
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: தேங்க்யூ.

வருடங்கள் கடந்தாலும் மனதில் நிலைத்து நிற்கும் பாடலை கேட்டுட்டு நிலா மற்றும் நிகழ்ச்சிகள்ல வந்தாச்சு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நீயர். வணக்கம் நிலா மற்றும்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் எல்லாம் உச்சம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களை விருப்ப பாடல் என்ன?
1: மேஜ சந்திரகான் ஐயா பாடுங்க.
0: சரி, பாடல் கேட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: சின்ன பப்பா, இன்று நீ அப்பப்பா, ஆயிரம் கஞ்சாடையோ, காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்

0: விரலால் நான் தொட்ட போது எப்படி செஞ்சிரிச்சான் செஞ்சிரிச்சான் செஞ்சிருச்சு சாச்சிச்சாச்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி
1: இன்பமே கொஞ்சமா.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நீய வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: படம் வந்து ஜல்லிக்கட்டு காலை. பாடல் பாட்டு
0: சிறுமல்லி பூவே பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச பாடலை எல்லோரும் சேர்ந்து கேட்டோம். நன்றி.
1: நன்றி.

0: இரவு எனும் கவிதைகள் கனவுகளின் கதவுகளை திறந்து பயணம் செய்ய காத்திருக்கும் இதயங்களுக்கு நிலாமுற்றத்து நேர்வானிலின் சுவை சொட்ட தேன் சுவை சந்தங்களை பரிசளித்துக் கொண்டிருக்கிறோம். இது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இருந்து நிலாமுற்றம் நிகழ்ச்சியில். அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாவே இருக்கிறேன்.

0: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: அதாவது ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த நாள், உகந்த மாதம். அதுல ஆடி செவ்வாயை முன்னிட்டு பட்டிக்காடா பட்டணமா படத்துல அம்பிகை ஈஸ்வரியே என்னை ஆட வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி என்கிற பாடல் வேணும்.
1: கடைசி செவ்வாய்க்கெல்லாமே கேட்டிருக்கீங்க இல்லையா, ஆடி செவ்வாய்.
0: ஆமா ஆமா.
1: சரி, பாடல் கேட்டுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கும் சிறிது ஓய்வு கொடுப்போம். உறங்கும் இரவு இனிமையாகட்டும், விழிக்கும் விடியல் மகிழ்ச்சியாய் அமையட்டும். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க சார்?
1: நான் தக்கலில் இருந்து ஹமான் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: நம் நாடு படத்துல இருந்து நல்ல பெயரே வாங்க வேண்டும் பிள்ளைகள் என்ற அருமையான பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்போம்.
0: சரி, அருமையான அற்புதமான வரிகள்ல இனிமையான இசையில பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவா மேடம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: பண்பலையில் சொல்லும் நேரம் இரவு 10:43 நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து நீலாமூற்றம் நேர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம் நீலாமூற்றம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் வனம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: எனக்கு கொஞ்சம் சலங்கை படம் தந்து சிங்காரணி. இந்த பாடல் ஏன் கேட்டோம்னா, நாளை ஆடி அமாவாசை, அதுக்காக இந்த பாடல்.
0: சரிங்க, பாடல் கேட்டோம். நன்றி.
1: நன்றி.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கால வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நேரம் 10:50. ஆனந்தம் பூரிக்கும் நெஞ்சுடன் மனதை விட்டு நீங்க அதை இனிமையான கானங்களை குமரிப்பண்பலை 101 நேயர்கள் விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுச்சம்.
1: வணக்கம் மேடம். அபுபக்கர் கடை.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: நாளை ஆடி அமாவாசை 18 இறந்தவளுக்கு நினைவூட்டு நாளாக மன்னந்திரபுரம் அம்மா என்று அழைக்காத பாடல்.
0: சரி, பாடல் கேட்டோம், நன்றி.
1: வணக்கம் மேடம்.

0: நேரம் 10:55 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கும் நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம், சொல்லுங்க மேம், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: இருவர்வள்ளம் படத்துல இருந்து சுசீலாமா பாடிய இதயி பாடல்.
0: சரி, பாடல் கேட்டுடுவோமா? நன்றி.

ஒவ்வொரு அலைவரிசையும் ஒரு புன்னகை, ஒவ்வொரு பாடலும் ஒரு இனிய நினைவு. நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம், குமரி மண்ணின் பெருமையை உலகம் முழுவதும் ஒழிக்க செய்யும் குமரி எஃப்எம் 101 கேட்டீர்கள். என்றும் இது உங்கள் இதய துடிப்பின் அலைவரிசை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்களுக்கும் பங்கு பெற முயற்சிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டரசி தனித்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரிசு. அந்த பரிசை புன்னகையோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் வரவேற்போம். இதுவரை உங்களோடு RJMI நித்யதர்ஷினி கண்ணன். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. இனி கேட்கலாம் மனசு மயங்கும் திரை இசை, சென்னை அஞ்சல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1 மற்றும் கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஆகிய அலைவரிசைகளில் மனசமயங்கும் நிகழ்ச்சியில் இணைய பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இணைக்கு நிகழ்ச்சியில மழை பெய்திருக்கிறது. பாடல்களின் முதல் வரிகளில் ஓஹோ ஓ ஓ என்ற சொல்லுடன் துவங்குகின்ற பாடல்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. காலை நேரத்தில் சென்னை மாநகரில் வெயில் சுட்டெரித்தாலும் மாலை வேளையில் மழைச்சாரல் நம்மை மெல்ல மெல்ல வந்து மனதை தாளாட்டுகிறது. அந்த வகையில் முதல் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மழைக்காலம் வந்தால், மழை நேரம் வந்தால் இந்த பாடலை கேட்கும்போது அந்த காட்சிகள்லாம் மனசில் வந்து வந்து போகும். அப்படின்னு சாலைகளில் நடனம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்படின்னு அந்த பாட்டு அந்த மழைக்கும் ஏற்ற மாதிரி பாடல் வரிகளும் எழுதியிருப்பாங்க கவிஞர். வாலியினுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம், கேட்ட உடனே பாடல் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் பூக்கள் மேல் நீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் இந்நேரம் பூஞ்சாரல் வீசாதோ அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. மழை துளிகள் அந்த பூக்கள் மேல் சிந்தும்போது அது வந்து வெண்பாவ பாடாதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கற்பனையில் எழுதியிருப்பார். இந்த பாடல் சிச்சுவேஷன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அழகாக அந்த பெண் பார்க்கும் நாடகம் ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பாடல்வரிகளாக எழுதியிருப்பாங்க. யாரும் சொல்லாத காவியம் ஆடை கொண்டிங்க ஆடுது, நேரம் கொண்டால் என்ன போன் ஓவியம் வண்ணம் மாறாமல் மின்னுது அப்படின்னு சொல்லி, நான் பெண்ணாக ஆனது கல்யாணம் தேடவா, ஏன் கண்ணாளன் வந்து பூமாலை போடவா, யார் வந்தாலும் என் திரும்பாத ஞாபகம், பூ விலங்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அந்த கோரஸும் அவங்களும் ஜஸ்ட் அனைவரும் அந்த பாடம் இருந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளை ரசித்து கேட்டோம். பாடலை மறக்க முடியாத ஒரு பாடல் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மீரா படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லி பாடிய பாடல்.

கேட்டாலும் பாடி பார்த்தாலும் மனசுக்குள்ளே எத்தனை வகையான இன்பம், அந்த பாடல் வரிகளில் எத்தனை வேரியேஷனை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஆஷா போன்ஸ்லே அவர்களும் அந்த பாடலை காட்டியிருந்தாங்க. பாடலுடைய இசை சொல்லவே வேண்டாம், இசை அப்படி பாடல் முடியும் போது அப்படி கூட ஒரு நேரம் இந்த பாடலை ஒரு ரிப்பீட் மோடில் வச்சு கேட்டால் கூட அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். பாடல் வரிகளில் காதலையும் ஒரு வண்ணத்து பூச்சினுடைய தூதுவராக எப்படி எழுதணும்னு கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இருக்கிறது. அதில் நிழலைப் போல அகப்பட நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலைப் போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். அதாவது தன்னுடைய காதலிக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக சொல்கிறாரு. அந்த அப்போ உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே, உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ, அந்த ஒரு சின்ன ரெண்டு வரிகள் தான். ஆனால் அதை வந்து எவ்வளவு எக்ஸ்பிரஷனோடு அந்த பாடல் அப்படி ராகமாக இழுத்து பாடும்போது நம்மளும் அந்த பாடல் வரிகளோடு இணைஞ்சிருப்போம், கரைஞ்சிருப்போம் பாடலை கேட்டு. நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இன்று தமிழின் ஓ என்ற சொல்லில் தொடங்கும் வியப்பு ஆச்சரியம் போன்ற உணர்ச்சிகளுக்கு கொடுக்கும் விதமாக ஓ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த ஓசையில் தூங்குகின்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். கொடி பறக்குது படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் அடுத்ததாக.

வான் சொல்லியா மேகம் வரும், நீ சொல்லியா காதல் வரும். காதல் வருவதற்கு காரணங்கள் எதுவுமில்லை, அது காரணம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அன்பு நிறைந்த மனங்களில் கண்டிப்பாக அந்த காதல் இருந்தே தீரும். அந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்துவனுடைய பாடல் வரிகளுக்கு, ஹம்சலேகாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

நிலையோ ஆசை கொண்ட பெண்மை நூலில் ஆடு நின்ற பொம்மை சேலை மாற்றும் போதே சேர்த்து ஆடை மாற்றும் உண்மை பழைய நினைவில் இதயம் முழுதும் போகும்.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேசன் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எடுத்த கே ஜி யேசுதாஸ் உமா ரமணன் குரல்களில் புதிய ஸ்வரங்கள் படப்பாடல்.

கானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல், இனியன் ஜீவன் உன்னோடு வருவேன் நாளும் பின்னோடு அப்படின்னு பாடலாம். அதை மேலுள்ள வரிகள்லாம் பார்த்தா இதுதான் தேவன் ஏற்பாடு, இணைத்தான் பூவை காற்றோடு, வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல். இந்த காதலுக்கு எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை யுகங்கள் வருடங்கள் கடந்தாலும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் தான் பாடல் கேட்டும். பூ முடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் விரதம், நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம் அப்படின்னு கவிதை வரிகளாக அந்த சின்ன சின்ன கவிதை வரிகள் இந்த பாடல் இருக்குது. சூரியோதயம் சந்திரோதயம் காலை மாலை நீயாக, பெண்ணோவியம் பொன்னோவியம் சூடும் பூவும் நீயாக, மாலை போலவே மாது மார்பில் ஆடிடும் போது, வேதங்கள் போத வெட்கங்கள் மோத, கையும் கையும் இணைந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இசை அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவராகி நம்ம மனசை கூட கொஞ்சம் சந்தோஷத்தையும் பாடல் பாடி பார்க்குற அனுபவத்தையும் கொடுத்தது அந்த பாடல். நேரம் இரவு 11:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் ஓ என்று தொடங்குகின்ற அந்த ஓசையில் தொங்குகின்ற பாடல் வரிகள் பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். இந்த பாடல் கண்டிப்பாக பாடல் வரும்னு முதலே நேயர்களை எதிர்பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஓ பிரியா பிரியா அந்த பாடல் தான் கேட்க போகிறோம்.

பாடல் தொகுப்பை கேட்டவுடன் இந்த பாடல் எப்போது வரும் நேர்களாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஓ பிரியா பிரியா பாடல் தான் நம்மளும் பாடல் பாடலாம். ஒரு சோகத்தின் விளிம்பிலுள்ள பாடல் தான், பாடல் காட்சிகளையும் பார்த்துருப்போம். இப்போது சமீபத்திய காலங்களில் இந்த பாடல் எப்படி வந்து இசையமைக்கப்பட்டதுங்கிற காணொலிகள்லாம் பார்க்கும்போது, இந்த பாடல் கேட்கும்போது அந்த பின்னணி இசை அந்த மனோ மற்றும் சித்ரா தான் பாடியிருப்பாங்க. பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த ஆஹா அந்த சவுண்டு அந்த பேக்ரவுண்டில் எப்படி அந்த பின்னணி கோரஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லி இளையராஜா அவர்களை விவரிப்பாங்க. அதை கேட்கும்போது இந்த பாடல் ஒரு கடம் கேட்டு அந்த இசையை நம்ம கடந்து போயிடும். அதற்குள்ளே எத்தனை வேலைகள், எத்தனை உழைப்பு, அந்த எத்தனை குரல், அது மாறி மாறி இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த இசையெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அந்த பாடல் பாடல் வரிகள் கவிஞர் பாலி, இளையராஜனுடைய இசை சொல்லவே வேண்டாம். கேட்டு ரசித்தோம் பாடலை. உறங்கச் செல்வதற்கு முன்பாக மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக விருப்பம் தெரிவித்த கமெண்ட் நேயர்களை பார்த்துட்டு வரலாம். செந்தில்நாதன் கும்பகோணத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை குறித்து மீரா படத்தில் வந்த பாடல்கள் ஓஹோ மேகம் வந்தது மௌனராக பாடல்கள் நன்றி அருமைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்து மருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. ஓஹோ என இரவில் கானமழை ஒலி உலா வந்தது, இன்பம் தந்தது, ஒவ்வொரு நெஞ்சில் வந்து பறந்தது, ஓ பட்டர்ஃப்ளை நிலைத்து நின்றது, ஒய்யாரமாக பண்பலை மகிழ வைத்தது, ஓர வஞ்சனையின்றி தொகுப்பில் நின்று மணத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு போஸ்டர்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. கவுந்தப்பாடி சென்னியப்பன் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமைன்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீம் பாடல்களை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடல் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. ஓ என்ற ஓசை சொல்லில் தூங்குகின்ற பாடல் வரிகள் அடுத்ததான் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பாடல் வரிகள்லையும் இசையிலையும் புதுவிதமான ஒரு வெஸ்டர்ன் ப்ளஸ் நம்ம கிளாசிக்கல் மியூசிக் ரெண்டையும் இணைத்து இசைத்து வந்திருந்த அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகளில் புது கவிதை மாதிரி பாடல் வரிகள் இருந்தது கவிஞர் புலவர் புலமை பெற்றான். வெண் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். சூடிய பூச்சரம் வானவில் தானோலாம் புது கவிதையினுடைய விஷயம். அந்த பூச்சரம் வந்து வானவில் மாதிரி இருந்தது. வெண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே அப்படின்லாம் பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் கேட்டிருப்போம், பாடியும் பார்த்துருப்போம், பலமுறை ரசித்த ஒரு பாடலை கேட்டோம் இளையராஜாவினுடைய இசையில். நேரம் இரவு 11:47. விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியினை மனோ குரலில் ஒலிக்கிறது மை டியர் மார்த்தாண்டன் படப்பாடல்.

காதலின் சோகத்தை மெல்லிய ஒரு வரிகளால் அழகாக அதை கேட்கும்போது மனதுக்குள் ஒரு வலியையும் அந்த பாடலின் வலியையும் இசையோடு எழுதியிருந்தார் கவிஞர். பெரியசூழன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இமைகள் மூடும் கண்களாய் நான் வாழ்கிறேன், இதயம் கூட பாரமாய் நான் மூழ்கின்றேன், நீர்மேல் அழகிய கோலம் போட்டேன் தினம் தினம் நானும், நினைத்தால் இனிமைதான் நடந்தால் அருமைதான், நினைவே நினைவிலே விழியிலே எழுதடி அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கேட்டு முடிச்சிருப்பார். அந்த காதலோட வேண்டுகோளை வைக்கும்போது அது கேட்டுக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அது மனோ அவர்கள் ரொம்ப அருமையாக பாடுறாங்க. பாடலோட சேஞ்ச் ஓவர் இசை எல்லாமே இளையராஜாவினுடைய இசை தான், பாடல் கேட்டவுடனே தெரிஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்மணி படத்துக்காக SB பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது.

கேட்டு பாடலுடைய பாடல் வரிகள் புலவர் புலமைப்பித்து நெல்கின்றது. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இறுதியாக கமன் திருது நேர்கள் முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமைன்னு சொல்லி கமன் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல் இதே தாமரை பாடல் கொடுத்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கமன் தெரிவி

0: நிகழ்ச்சி நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு, காற்றின் மொழி என தொடர் இசை பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு. உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

நெரிலேனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரியன் பூபதி அவர்களின் நாகஸ்வரம், தாதாபுரம் டிஏ மணிகண்டன் அவர்கள் தவில். துவக்கமாக ஜெய ஜெய கணபதி என துவங்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

தொடர்வது வேலனே நீ நினைமனைமை என துவங்கும் எம்எம் தண்டபாணிகர் தேசியர் இயற்றிய பாடல். ஆந்தோலிகா ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தொடர்வது நின்று ஜெப்ப காரணமே என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய கீர்த்தனை மந்தாரி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சரஸ்வதி அன்னையே என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல், கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நிகழ்ச்சி நேரம் காலை 5:01. நேரில் அருண்மொழி மாலை கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.1, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள விநாயகர் அகவல்.